நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சகவருடம் 1948 சிரவண மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இன்று சனிக்கிழமை 102.8 மெகாட்ஸ் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். குறள் எண் 158. பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறளுக்கான விளக்கம், செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

நேரம் 6 மணி. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள். தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 காமன்வெல்த் போட்டி 2000

2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜயமேனன். 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:48 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நெருப்படுத்துகிறார் ஏஞ்சலா. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். மேலும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 ஒத்துழையாமை இயக்க தினம். வழங்குகிறார் தென் திருவாங்குதங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:00 அரங்கிசை. என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்ஷிங். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பால் என்னும் அமுதம். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 மியூசிக் லெசன். கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ரேகா. 12:00 பன்னிசை மாலை புரசெய்யி அருணகிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்சு லெசன். ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம், மாணவி வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பூஷணி கல்யாண் ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 சிவகங்கை சீமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. திரைக்கதை வசனம் கண்ணதாசன். இயக்கம் கே சங்கர். 5:00 இளைய பாரதம். நேரலையில் நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ராஜேந்திர சோழகன் அரசு உதவி பெறும் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 துறை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனீ வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷாம்ஜான் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். சென்னை அஞ்சல். 8:00 திரை இசை. 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 துறை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. சென்மையா சகோதரிகளின் பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 10:00, 11:00 ஆகிய நேரங்களிலும், இரவு 8:58 ஆகிய நேரத்திலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்களுக்கான சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கம்பேட்டை திருவாங்கர் கீழவீதி அருள்மிகு திராபதியம்மன் தீமிதி விழாவில் இன்று காலை 6:00 முதல் 7:30 கொடியேற்றம் விழா, மாலை கிருஷ்ணன் பிறப்பு மற்றும் தர்மன் பிறப்பு ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் வி மணலி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 7:00 மஞ்சள் நீராட்டு, 11:00 சிறப்பு அபிஷேகம் மற்றும் இரவு 7:00 ஊஞ்சல் உற்சவம். புதுச்சேரி கவுண்டர்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர் ஆருத்ரநகரில் எழுந்தருளியுள்ள அன்னை ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய செடல் உற்சவ திருவிழாவில் இன்று இரவு 7:00 ஊஞ்சல் உற்சவம் மற்றும் அன்னதானம் நடைபெறும். தொடர்வது சென்னை அஞ்சல்.

12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: அறம்சை. அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள்.

0: மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான்? அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாது என கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும். அந்த நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார், சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறலாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. இது அறம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்து விடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 6:15.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க கேட்கலாம் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

0: அனைவருக்கும் பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: தேவிக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்தொலிக்க கேட்கலாம் நாகூர் இ எம் அனிஃபா அவர்கள் பாடிய பாடல். நிலைத்த நேரம் 6:22.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 16 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35 நிமிடம். உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கருத்தமுத்து தென்னந்தோப்புக்கு போயிருக்கதா சொன்னாங்க. தென்னந்தோப்புல ஆளை காணுமே, புதுசா தென்னங்கண்ணெல்லாம் வச்சாரு, அந்த இடத்துக்கு போயிருப்பாரோ? இருக்கு இருக்கும், அங்கதான் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சரி போய் பார்ப்போம்.
2: இந்த காத்தமுத்து சொன்னாருன்னு தென்னங்கண்ணை வச்சான். தென்னங்கண்ணு வளர்ந்து 5 ஆகும் போலுது, கடனா வர இருக்குது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
2: யாரு காத்தமுத்தா? வாப்பா வாப்பா, உன்னை தம்பா தேடினா.
1: என்னப்பா எட்டேந்து கேட்டுட்டு வரும்போது ஏதோ காத்தமுத்து காத்தமுத்துன்னு காதல விழுந்தது.
2: ஆமாப்பா, உன்ன பத்தாட சொல்லுவா காத்தமுத்துன்னு.
1: ஏன்பா என்ன விஷயம்ப்பா?
2: நீ தென்னங்கன்னு வைக்க சொன்ன?
1: ஆமா நான் தான் வைக்க சொன்னேன்.
2: 5 சென்றுதானே காய் மகசூல்லாம் கிடைக்கும்.
1: ஏமா தென்னை சாகுபடினா அப்படிதானப்பா, நீ கண்ணு நட்டு 5 கழிச்சுதான் பலனை அனுபவிக்க முடியும்.
2: அது வரைக்கும் என்னப்பா பண்றது?
1: ஒன்னும் பண்ணாம சும்மா தான் போட்டு வச்சிட்டு இருக்கிய நீ.
2: ஆமா
1: ஏப்பா, ஊடுபயிரா ஏதாவது காய்கறி போட்டு ஒரு லாபம் பாக்கலாம்ல?
2: ஊடுபயிர் போடலாமா?
1: எப்பா தாராளமா போடலாம்ப்பா. எப்பா தென்னை சாகுபடிக்கு நீ ஏற்கனவே அடி உரமா போட்டிருக்க, எரு நிறைய போட்டிருப்ப, தொழு உரம் போட்டிருப்ப, நல்லா உழவு ஓட்டிருக்கிற. இதுல வந்து நம்ம ஊடுபயிரா காய்கறி பயிரெல்லாம் போட்டோம்னா உரமும் நம்ம தனியா போட போறது இல்ல, இந்த தென்னைக்கு பாய்ச்சற தண்ணியிலயே அதுவும் விளைஞ்சிரும், நமக்கு நல்ல லாபம்.

0: கிடைக்கும்பா.
1: அடடா, 6 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த முத.
0: என்னப்பா நீ, எப்பா 1/2 ஏக்கர்
1: சரி,
0: அதாவது 50 சென்ட் பரப்புல நீ வந்து தென்னந்தோப்பு வச்ச.
1: ஆமா,
0: இதுல கத்திரி போட்டிருக்கலாம், வெண்டை, சீனி அவரை, சொரை, பீக்கம், பூசணி, இதெல்லாம் சாகுபடி செஞ்சு நல்லா லாபம் பார்த்துருக்கலாம்ப்பா.
1: அதானே நீ சொல்றதெல்லாம் நல்ல வருமானம் கிடைச்சிருக்கோம்.
0: ஆமாம்ப்பா, செஞ்சிருக்கலாம்ப்பா.
1: சரி, போனது போன காந்தமுத்த, இனியாவது எனக்கு என்னென்ன ஊடு பேர் செய்யலாம்னு கொஞ்சம் விவரமா சொல்லு காந்தமுத்த.
0: சரி சரி, இந்த இடத்துல வெயில் அடிக்குது, இங்க நின்று அப்படியே உன்ட்ட சொல்ல முடியுமா? வாப்பா தோப்புல போய் உட்காந்து அங்க பேசுவோம். அங்கதான் தென்னை மரம் தான் வளர்ந்து போய் நிக்குது, நல்லா நிழலா இருக்கும்.
1: ஆமா, அந்த குடுக்கப்புள்ளி மரம் அது பக்கத்துல உட்காந்துக்குவோம்.
0: சரிப்பா சரிப்பா, குடுக்கப்புள்ளி கூட நல்லா காய்ச்சிருக்கு உள்ள இருக்கு.
1: அடுத்து தரேன், அடுத்து தரேன், வீட்டுக்கு போகும்போது அடுத்து தரேன்.
0: சரிப்பா சரிப்பா, உட்காருப்பா உட்காருப்பா.
1: சரி சரி,
0: ஒன்றும் இல்லைப்பா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம நல்லா அடி உரம் போட்டு தான் தென்னங்கன்று வச்சுருக்குறோம், நல்லா உழவு ஓட்டியிருக்கிறோம்.
1: ஆமாம்,
0: இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னது, ஊடு பயிராக முதல்ல காய்கறி சாகுபடியை பண்ணணும்ப்பா. ரைட்டா?
1: சரி சரி.
0: செடிக்கு செடி 2 அடி, வரிசைக்கு வரிசை 4 அடி. இந்த இடைவெளியில் வெண்டை போடலாம், சீனி அவரை, அப்புறம் கத்திரி நாற்று, இதையும் நடவு செய்யலாம்ப்பா. ரைட்டா? இப்போ இதெல்லாம் முளைச்சி வந்து 10வது நாள் நல்லா பயிர் எல்லாம் வந்துருது இல்லையா? அதுக்கு பிறகு இந்த பயிர்களுக்கு இடையில ஊடு பயிரா நாம சொரை போடலாம், பூசணி போடலாம், பீர்க்கம் விதைகளையும் நம்ம ஊன்றலாம்ப்பா.
1: ஏங்க அந்த முத்து, இவ்வளவு பயிரும் ஒன்னா போடலாமா?
0: போடலாம்ப்பா. முதல்ல என்ன சொன்னேன், செடிக்கு செடி 2 அடி, வரிசைக்கு வரிசை 4 அடி. இந்த இடைவெளியில வெண்டை, சீனி அவரை, கத்திரி, இதை நம்ம நடவு செஞ்சு முடிச்சிடுறோம். அது வளர்ந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் போது தான் நாம சொரை, பூசணி, பீர்க்கம் இந்த விதைகளை நம்ம ஊன்றணும்.
1: சரி,
0: ரைட்டா? ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். வரப்பு ஓரம் இருக்குல்ல, அங்க ஆமணக்கு அகத்தி விதைகளை நம்ம ஊன்றணும்.
1: ஓஹோ, கதமுத்த, ஆமணக்கும் அகத்தியும் ஏன் வரப்பு ஓரம் வளர்க்கணும்னு சொல்ற?
0: பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா இந்த வேலி ஓரம் மாதிரி இந்த வரப்பு ஓரத்துலலாம் நம்ம இந்த ஆமணக்கு அகத்தியை நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா இந்த பூச்சிகள் நேராக அங்கே ஓடிவிடும். இந்த பூச்சிகளை கவர்ந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆமணக்கு அகத்திக்கு இருக்குதுப்பா. ஆமாம், ஆமணக்கோட வேர்பகுதியிலேருந்து ஒரு வித வாசனை வரும், அதெல்லாம் இந்த பூச்சிகளுக்கு பிடிச்சது நேராக அங்கே போயிடும். நாம் வச்சுருக்கோம் இல்லையா கத்திரி, வெண்டை, சீனி அவரை, சொரை, பூசணி, இதுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம்ப்பா. அதிக பாதிப்பு இருக்காது.
1: சரி சரி சரி.
0: சரியா? அப்புறம் விதப்பு செஞ்ச 20வது நாள்லேருந்து 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு 100 லிட்டர் அமுத கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்ப்பா. மண்ணில் இந்த அமுத கரைசல் நல்லா ஊடுருவி போகும்போது நம்ம வச்ச அந்த காய்கறி பயிராக இருக்கட்டும், இல்லை அந்த சொர, பூசணி, பீர்க்கனாக இருக்கட்டும், நல்லா கிளம்பி நல்லா வளரும்ப்பா. ரைட்டா? இன்னொன்று, 35வது நாள் 220 லிட்டர் கடலை புண்ணாக்கு கரைசல், இதை பாசன நீரோட கலந்து விடணும்ப்பா.
1: காதுமுத்த, கடலை புண்ணாக்கு சரியா? அதுனா கடலை புண்ணாக்கு கரைசல?
0: ஒன்றும் இல்லைப்பா, 200 லிட்ரு தண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் 15 கிலோ கடலை புண்ணாக்கு, 5 கிலோ பசு சாணம், இப்போ இதை கலந்தோம்னா மொத்தம் 220 லிட்ரு வந்துடுது இல்லையா? இதை 2 நாள் அப்படியே வச்சுருக்கணும். இந்த கடலை புண்ணாக்கு எல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த பசுஞ்சாணமும் கரைஞ்சி இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் தயாராகிடும்.
1: ஓஹோ.
0: ஆமாம், இப்போ இது வந்து ஒரு அருமையான டானிக்கு மாதிரி செடி நல்லா காய்ப்படுக்கிறதுக்கு இது நல்லா உதவி செய்யுதுப்பா. ரைட்டா?
1: சரி. காதமுத்த, ஊடு பயிராக பயிரிட்ட கத்தரி, வெண்டை, சீனி அவரை, இதெல்லாம் எப்போ காய் காய்ச்சி எப்போ மகசூல் கிடைக்கும்?
0: கத்தமுத்து, வெண்டை 40வது நாள்லையும், சீனி அவரை 50வது நாள்லையும், கத்திரி 45வது நாள்லையும் பூ எடுக்கும். அந்த நேரத்தில் 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் தேமூர் கரைசலை கலந்து கைத்தளிப்பான், இந்த ஸ்ப்ரேயர் வச்சிருக்கீங்கள, அதை நல்லா ஊற்றி நல்லா படுற மாதிரி அதை நல்லா பீச்சு அடிக்கணும்ப்பா. இப்போ செடி வந்து அதை பளிச்சுன்னு இருக்கும், பிஞ்சு பிடிக்கிற நேரத்தில் 10 லிட்டர் தண்ணீரில் 100 மில்லி மீன் அமிலம், அப்புறம் 150 மில்லி பஞ்சகாவியம், இதை அதே மாதிரி கைத்தளிப்பான் கொண்டு நல்லா தெளிக்கணும்ப்பா. வெண்டை, சீனி அவரை 55வது நாளில் நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடும்.
1: சரி,
0: கத்திரி 60வது

0: நல்லா காய்ப்புக்கு வந்துடும்பா.
1: ஓஹோ
0: ரைட்டா,
1: ஆ
0: கத்திரி, சீனி அவரை இதெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம பறிக்கலாம்.
1: ஆஹா
0: வெண்டையை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, அதாவது வாரத்துக்கு ஒரு மூணு முறை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: ஆ சரி காதுமுத்த.
0: வேற என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு?
1: காதுமுத்த, தென்னங்கன்று 5 வருஷம் சென்று தான் மகசூல கிடைக்க போகுது. அது வரைக்கும் இந்த ஊடு பயிரா இந்த காய்கறியெல்லாம் பயிரிட்டு அதுலேருந்து லாபம் கண்டுபிடிக்கலாம்ல?
0: தாராளமாக செய்யலாம்ப்பா. இப்போ இந்த கத்திரி, சீனி அவரை, வெண்டை இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கத்திரியிலேருந்து ஒரு 1100 கிலோ காய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சீனி அவரையில் ஒரு 600 கிலோ, அப்புறம் வெண்டையில் ஒரு 700 கிலோ. இது போக கொடி வகை காய்கறி போட்டோம் இல்லையா, சுரக்காய், பீர்க்கம், பூசணிலாம் போட்டோம்ல, இதுலேருந்து ஒரு 200 கிலோ குறைஞ்சபட்சம் வச்சுக்கோமே. ஆக மொத்தத்தில் 2600 கிலோ நமக்கு காய் மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா.
1: பரவாயில்ல
0: ரைட்டா. சராசரியா 1 கிலோ 50 ரூபான்னு வச்சோம்னா கூட நமக்கு 130,000 ரூபா வருமானம் கிடைக்கும்.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா, இப்ப விதை, அப்புறம் வந்து அதை நடவு செய்யறது, அப்புறம் வந்து பராமரிக்கிற கூலி, அப்புறம் பறிப்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 20,000 செலவாகும்.
1: ஓ சரி சரி.
0: அப்ப 130,000 20,000 ரூபாய் கழிச்சுக்கிட்டோம்னா 50 சென்ட் நிலத்துல வந்து நமக்கு 110,000 ரூபா லாபம் கிடைக்கும்.
1: ஓ சரி.
0: அப்போ 1 ஏக்கர்னா அப்படியே 2 மடங்கு.
1: ஆமா,
0: 2,20,000 ரூபா லாபம் இருக்கு. அருமையா ஊடுபயிர் செஞ்சு நீ லாபம் சம்பாதிக்கலாம்ப்பா.
1: ஆமா காதமுத்த.
0: எப்பா இம்மா நாளும் விட்டு விட்டு நீ இப்போ வந்து என்கிட்ட குறையா சொல்றிய?
1: காதமுத்த, ஊடுபயிருக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லி வருமானத்துக்கும் நல்ல ஒரு வழியை உண்டு பண்ணிட்டுப்பா. காதமுத்த, இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குத.
0: சரி காதமுத்த, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: காதமுத்த இரு, நில்லு நில்லு நில்லு, குடுக்க பிள்ளையா எடுத்து கொடுத்துரும்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ கொடுக்க அப்படியே அறுத்து கொடு, நான் போயிட்டேன். அப்படியே வரப்போறோமா, இந்த கையாந்தரை இருந்ததுன்னா கொஞ்சம் பறிச்சு வரோம்ப்பா. கையாந்தரையை அரைச்சி நம்ம தலையில தேய்ச்சி வச்சிருந்து குளிச்சோம்னா
1: சரி சரி
0: தலை முடிக்க நல்லதுப்பா.
1: காத்துமுத்த, நீ கையாந்திர பறிக்கிறதுக்குள்ள நான் கொடுக்க புள்ளி பறிச்சுட்டான். இந்தப்பா கொடுக்க புள்ளி எடுத்து போயிட்டேன், வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிடுப்பா.
0: ஆ சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
1: ஆ சரி சரி, பார்த்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இன்று தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமை பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணை

0: இணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடுதழுவிய முகாம் July 1 முதல் August 15 வரை இந்தியாவில் இருக்கிற 15 முதல் 29 வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலுமே நடைபெற்று வருகிறது. நஷாமுக்த் பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷாமுக்த் யுவா விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணிகளின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிசை

0: செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 வயது திரு நீரஜ் சோப்ரா தனது 2வது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 6:55 நொடிகள் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள்
2: வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: பவளப்பாறைகள் என்பவை கடலினுள் பவளம் எனப்படும் ஒரு உயிரினத்தால் சுரக்கப்படும் கால்சியம் கார்பனேட்டில் உருவாகின்றன. பவளப்பாறைகள் என்பதை கோரல் ரீஃப் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். கடலில் வாழும் பாலிஃப் என்ற சிறிய உயிரினத்தின் கூட்டமைப்பு இந்த பவளப்பாறைகள் உருவாக காரணமாகும். இவ்வாறு ஆயிரக்கணக்கான பாலிஃப்கள் ஒன்று சேர்வதாலேயே பவளப்பாறைகள் உருவாகின்றன. இவை கடல் நீரிலிருந்து பெற்றுக்கொள்ளும் கால்சியமானது கால்சியம் கார்பனேட்டாக மாறுவதால் அவை கற்பாறைகள் மீது ஒட்டிக்கொள்வதால் பவளப்பாறைகள் தோன்றுகின்றன. பவளப்பாறைகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவு முக்கியமானது? இவ்வுயிரினங்களின் உணவு என்ன என்பது தெரியுமா? இவ்வுயிரினங்களின் உடலில் வாழும் நுண்பாசிகள் ஒளிச்சேர்க்கை மூலம் இந்த உயிரினங்களுக்கு உணவை வழங்குகின்றன. பவளப்பாறைகளில் கண்டத்திட்டு பவளப்பாறைகள், தடுப்பு பவளப்பாறைகள் மற்றும் பவளத்திட்டுக்கள் என 3 வகை பவளப்பாறைகள் உள்ளன. இந்த வகை உயிரினங்கள் அதிகம் வாழும் இடங்கள் பெரும்பாலும் பூமத்திய ரேகைக்கு கீழே உள்ள வெப்பநாட்டு கடற்பகுதிகளும் பசிபிக் பெருங்கடலும் ஆகும்.

0: இந்தியாவில் பவளப்பாறைகள் அந்தமான் தீவுகளிலும் லட்சத்தீவுகளை ஒட்டிய கடல் பகுதியிலும் காண கிடைக்கின்றன. மன்னார் வளைகுடா பகுதியில் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாகவும் அதிகமாக உயிர் வாழவும் பாதுகாப்பாரணாக இருப்பதால் பவள உயிர்கள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன. பசிபிக் பெருங்கடலில் பல அழகான வண்ணங்களில் பவளப்பாறைகள் அமைந்துள்ளன. இவை பச்சை, கருஞ்சிவப்பு, பழுப்பு, மஞ்சள் முதலான நிறங்களில் காணப்படுகின்றன. மேலும் இவை பல்வேறு உயிரினங்கள் வாழ்வதற்கான இடமாகவும் இருக்கின்றன. இவை கடல்களின் மழைக்காடுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த வகை உயிரினங்கள் 25% கடல் வாழ் உயிரினங்களின் வாழிய இடமாக காணப்படுகின்றன. உலகின் அனைத்து கடல்களிலும் பவளப்பாறைகள் உருவாவதில்லை. இவை உருவாவதற்கு தகுந்த சுற்றுச்சூழல் அவசியமாகும். கடல் நீரின் வெப்பநிலை 20 டிகிரி சென்டிகிரேடிலிருந்து 24 டிகிரி சென்டிகிரேட் வரை இதற்கு இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். கடல் நீரின் ஈரப்பதம் 30%-35% வரை இருக்க வேண்டும். சூரிய ஒளி கடலின் ஆழ்பகுதி வரை ஊடுருவ வேண்டும். கடலில் அலை மிகவும் குறைவாக இருக்க வேண்டும். பவளப்பாறைகள் கடல் வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக பவளப்பாறைகள் திகழ்கின்றன மற்றும் மீன் வளத்தை பெருக்குகின்றன. பல்லுயிர் பெருக்கத்திற்கு அடிப்படையாக விளங்குகின்றன. பெருங்காற்று, சுனாமி மற்றும் பேரலைகளின் சீற்றத்தில் இருந்து கடற்கரை சமவெளிகளை பாதுகாக்கின்றன. மணல் அரிப்பு ஏற்பட்டு நிலப்பரப்பு சேதமடைவதை தடுத்து நிறுத்துகின்றன. உலகளவில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு மீன்பிடித் தொழிலை நம்பி வாழும் வாய்ப்பை வழங்குகின்றன. கடல்சார் சுற்றுலாவை மேம்படுத்தி உலக நாடுகளுக்கு பொருளாதார வருமானத்தை உருவாக்கி தருகின்றன. புதிய மருந்துகள் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான சிகிச்சை பொருட்களை பவளப்பாறைகள் தந்து உதவுகின்றன. மன்னார் வளைகுடா பகுதியில் அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாகவும் அதிகமாக உயிர் வாழவும் பேருதவியாக இருப்பது பவளப்பாறைகளே என்பதை உறுதிபட கூறலாம். பவளப்பாறை தீவுகள் என்பவை பாலிப் என்ற மிகச்சிறிய கடல் வாழ் உயிரினங்களிடம் கால்சியம் கார்பனேட் பதிவுகளால் உருவான தனித்துவமான தீவுகள் அமைப்பாகும். லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் மற்றும் பசிபிக் பெருங்கடல் தீவுகள் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். பவளப்பாசிகள் பாலிப் எனப்படும் சிறிய உயிரினங்களை இறந்து அவற்றின் உடல்களில் உள்ள கால்சியம் கார்பனேட் படிகள் காலப்போக்கில் பாறைகளாக மாறுகின்றன. கடலின் நடுவில் லாகூன் என்ற நீர்ப்பரப்பு மற்றும் அதை சுற்றி வளையமாக அமையும் தீவுகள் பவளப்பாறை தீவுகள் எனப்படும். உலக அளவில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீப் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் உள்ள மார்ஷல் தீவுகள் பவளத்தீவுகள் ஆகும். இத்தீவுகள் கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்களுக்கு வாழ்விடமாக அமைகிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள். வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிஎம் கிசான் திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதால் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா திட்டமும் நீட்டிக்கப்படுவதால் இளம் விளையாட்டு வீரர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள நவீன வசதிகளும் பயிற்சி வாய்ப்புகளும் கிடைக்கும் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பிறப்பு மற்றும் இறப்பை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மசோதா நேற்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கு இடையே நிறைவேற்றப்பட்டது. மூளைச்சாவினால் உயிரிழந்த ஒருவரின் இருதயத்தை மற்றொரு நோயாளிக்கு பொருத்த ஏதுவாக இந்திய ரயில்வே சூரத்திலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தாமதமின்றி அகமதாபாத்திற்கு எடுத்துச் சென்று புதிய சாதனை படைத்துள்ளது. உயிருள்ள அறக்குடை இருதயம் ரயில் மூலம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வெற்றிகரமாக மாற்றப்படுவது நாட்டில் இதுவே முதல் முறையாகும். புதுச்சேரியில் தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவு துணை இயக்குநரும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் உள்ளூர் நிர்வாக தலைவருமான திரு ரவி மாரியப்பன் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தமது 38 ஆண்டு பணிக்காலத்தில் அந்தமான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பணிபுரிந்துள்ளார். கீழ்மட்ட வளிமண்டலம் மற்றும் சராசரி கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படும்.

0: இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது.
2: வணக்கம் நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோடு கூட இன்றைக்கு தன்னுடைய நினைவுகளை ஷேர் பண்றதுக்காக திரு சு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: நீங்க 2 கடிதம் எழுதியிருக்கீங்க. கடிதத்திலே உங்களுடைய நினைவுகளை எழுதி இருக்கீங்க. உங்களுடைய கடிதம் நான் நிச்சயமா நிகழ்ச்சியில வாசித்துருவேன். நீங்க உங்களை பத்தின ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்களேன்.
3: இங்க வந்து நான் வந்து தையல் தொழில் புரியுற ஒரு தட்சிணாமூர்த்தி, திருவண்ணில இருந்து பேசுறேன். இங்க வந்து 10 வயது முதல் இன்று வரை பித்தாத்திரை சூடி என்று சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று பாடிய சுந்தரமுச்சார் திருமணம் தத்தாக் கொள்ளப்பட்ட காலமான எங்கள் திருவண்ணில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து பொழுதுபோக்கு வந்து நிறைய ரேடியோ கேட்கறது, அது மாதிரி எழுதுவேன், நிறைய எழுதுவேன், கவிதை கற்றை எழுதுவேன். உங்க நிகழ்ச்சி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இது மாதிரி நம்மளுடைய மனசுல இருக்கிற வேதனை, இது மாதிரி நம்ம எழுத்து திறமை, மற்ற நேர்கள் ஆயிரக்கணக்கான நேர்கள் கேட்கறாங்க, இதெல்லாம் அவங்க கேட்டு சந்தோஷம் பண்ணும், அவங்கள்ட்ட எழுதணுன்ற ஒரு ஆர்வம் வரணும். அதனால அது மாதிரி எழுதி அனுப்பியிருக்கிறேங்க. இதை நீங்க வாசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 10 வயசுலேருந்து நான் வந்து ரேடியோ கேட்குறேன். 70 வயசு, 10 வயசுலேருந்து 70 வயசு வரலும் ரேடியோ கேட்டுருக்குறேன். எல்லா ரேடியோ இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா ரேடியோவும் கேட்குறேங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியில் நிகழ்ச்சி என்று ஒளிபரப்பாக இருக்குது. அதே மாதிரி
2: மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்கு பாடல்கள் தவிர வேற என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சின்னு சொல்வீங்க?
3: ஆண்டேரியை பொறுத்தவரை சொல்லும்போது மேடம், எல்லா மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியது. காலையில இருந்து மாலை வரை, உச்சி முதல் பாடம் வரை எங்கள் சித்தமதை குளிர்வித்துக் கொண்டிருக்கும் வானொலி. அதாவது வாழ்க்கையின் பாடங்கள் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு, அதை கத்துக்கிற நிச்சயமா. உண்மையில உண்மையான செய்தி, அருமையான நிகழ்ச்சி, மக்களை பண்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், கட்டுரைகள் எல்லாம் வந்து நம்ம வானொலியில் ஒளிபரப்பாகுது. அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது கேட்கும்போது எங்களுக்கு எழுதணுன்ற ஒரு தூண்டுதல், இந்த தூண்டுதல் தான் எப்படி எழுத வச்சிருக்கு. இதை கேட்டு நான் எல்லா நேரங்களும் இது மாதிரி நினைவலைகள் சொல்லணும், எழுதணும், இல்லை நேரம் அவங்க கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு எல்லாரும் அவங்க திறமையை வெளிப்படுத்தணும். அதாவது உடன் பிறந்தவங்க இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, உண்மையான பாசம் எப்படி வெளிப்படும், ஒளிபரப்பான ரொம்ப சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி. நீங்க விரும்பி கேட்ட பாடல்களும் நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செய்யப்படும். உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி.
3: நன்றி மேடம்.
4: இருபது ஆண்டுகளே எங்கள் குடும்ப கோயிலில் குடியிருந்த அன்னை எனும் அன்பு தெய்வம் பிரிவெனும் பேரிடியில் எங்கள் இதயம் சுக்கு நூறாய் சிதறிப்போக இப்பூ உலகை விட்டு தேவலோகம் சென்றாள். பஞ்சுக்குவியலாய் நெஞ்சுக்குள் அணைத்து கொஞ்சி மகிழ்ந்த என் தாய், பாச கவிதைகளை தன் பட்டு இதழ்களால் தொட்டு எழுதிய என் தாய், உச்சி முகந்து உள்ளம் நெகிழ்ந்து அழகு நிலவு காட்டி அமுத சோரூட்டி எமை குமுத மலரென கொஞ்சி மகிழ்ந்த என் தாய், அன்பையும் பண்பையும் அன்னமாய் ஊட்டிய என் தாய், நீதியையும் நேர்மையையும் நெஞ்சமாக படைத்திட்ட என் தாய், கொஞ்சமும் கருணையின்றி எந்தன் மடியில் ஓரிரு நொடியில் இமைகள் மூட இயற்கை ஏதினாள். விரிந்த பூ சுருங்கியது, வெண்ணிலவு கருகியது, அன்பு சூரியன் அஸ்தமித்தது, இமை துன்ப காரிருள் சூழ்ந்துவிட்டது. எங்கள் வாழ்க்கையின் வழியும் விழியுமாய் திகழ்ந்த அன்பு அன்னையே, ஆலய தெய்வமே, எங்கு சென்றாய்? விண்ணிலோர் வெண்ணிலவாய் விளங்குகின்றாயா? எம் கண்ணில் இரு கருமணியாய் கலந்து விட்டாயா? வண்ண மலர்களாய் வடிவெடுத்தாயா? உலவும் வாசமிகு சந்தனமாய் உருவெடுத்தாயா? பகலவனின் பொன்னொழியால் பரிமளிக்கின்றாயா? உந்தன் பேரழகை பூவுலகாய் படைத்து விட்டாயா?

ஓகே, அடுத்த கவிதை. அருமை மருமகளே, விஜயே, எங்கு சென்றாய்? ஆண்டவன் பாதம் தேடி அமைதி கொண்டாயோ? மனத்தால் மனம் கவர்ந்த மனோரஞ்சிதமே, உந்தன் குணத்தால் எமை கவர்ந்த குணச்சித்திரமே, ஆலமரமாய் விழுந்து விட்டாய். ஏன் ஆணிவேரற்று விழுந்து போனாய்? இமைகளில் உதிரும் துளிகள் எங்கள் இதயத்து உதிர மணிகள். இதயம் என்ன சுமை தாங்கியா? இதையும் நாங்கள் தாங்கிவிட பாறை ஜாதியா? ஒரே முத்தினை சிந்திய ஒரு சிப்பியாய் சிதைக்கு போனாய், குலை தள்ளிய ஒரு வாழையாய் தரை சாய்ந்தாய். முத்தினை கொடுத்து மடிந்து விட நீ என்ன சிப்பி ஜாதியா? உந்தன் முகத்தை எங்கள் மனத்திரையில் வடித்துவிட நீ என்ன சிற்பி ஜாதியா? அன்பு மனங்களில் குடிக்கொண்ட அருமை மகளே, எங்கு சென்றாய்? பூமியொரு மாயமென்று வானுலகம் சென்றாயா? இது ஒரு துன்ப உலகென்று துறந்து விட்டாயா? நித்திலத்து நீராய் நிறைந்து விட்டாயா? உலகில் உருவமற்ற காற்றாய் உலவுகின்றாயா? கரியவானில் இரவு மீனாய் கண் செமிட்டுகின்றாயா? கரியவானில் இரவு மீனாய் கண் செமிட்டுகின்றாயா? பரிதி ஒளியில் பகலவனாய் பிரதிபலிக்கின்றாயா? நீ தந்த நிலவுக்குட்டி உடைந்த எங்கள் உள்ளத்திற்கோர் மருந்து கட்டி பாதுகாக்கின்றோம் அவன் மேல் பாசத்தை கொட்டி. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு சுதக்ஷணாமூர்த்தி. அவருடைய மறைந்த தனது தாயார் மற்றும் மருமகளை பற்றிய நினைவுகள் இவைகள். அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து இப்போ ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை

0: நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்படவுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்குமுறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார்.

ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும், மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப் அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் 20,000 டாலராக

0: யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் 20,000 டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை 15,000 டாலராக இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக 5,000 டாலர்கள் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை 20,000 டாலராக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் 5,000 டாலர் என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெக்கத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வ சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வே சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமைகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்த நேரம் 7:25 12 நொடிகள் தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் August 1 to 7 வரை, அதாவது ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் வந்து இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை நம்ம கொண்டாடுகிறோம் மற்றும் இந்த உலக தாய்ப்பால் வாரங்கத்தின் சிறப்புகள் என்ன என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உலக தாய்ப்பால் வாரம் அதாவது August 1 to 7 வரை WHO அதாவது உலக சுகாதார மையம், யூனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் ஆகிய 3 இணைப்புகளும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் நம்ம உலக தாய்ப்பால் வாரத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சோ இந்த உலக தாய்ப்பால் வாரம் உலகம் ஃபுல்லாவே நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு ஒரு கருப்பொருள் அதாவது தீம் வச்சு வந்து நம்ம கொண்டாடுறோம். தாய்ப்பாலின் சிறப்புகள் மற்றும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தாய்மார்களுக்கு வந்து ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவும் நம்ம வந்து இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சோ பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை வந்து ஊக்குவிக்க, பிளஸ் பிறந்த முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் தவிர வேற எந்த உணவுகளும் குழந்தைகளுக்கு தரக்கூடாது. 6 மாதத்திற்கு பிறகு வீட்டு உணவுகள் அதாவது இணை உணவுகள் ஆரம்பித்த பிறகும் அதனுடன் சேர்ந்து நம்ம வந்து தாய்ப்பாலை வந்து கண்டினியூ பண்ணணும். சோ எவ்வளவு வயது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 அல்லது அதற்கு மேல இருக்கிற வயசு வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் இது பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துவதற்காகவும் தாய்மார்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவதற்காகவும் நம்ம இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை நம்ம வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, குழந்தைக்கு வந்து எப்பொழுது தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும், குழந்தைக்கு எவ்வளவு அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த குழந்தை 1 மணி நேரம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து தாய்ப்பாலை தேடுறது, நல்லா அழுகிறது அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்லயே வந்து

0: வந்து குழந்தைக்கு தாய்ப்பால கொடுக்க ஆரம்பிக்கணும். பிளஸ் எவ்வளவு அடிக்கடி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இடை கரெக்டா பிறந்த நிறை மாதத்தில் உள்ள குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸ் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா, அந்த குழந்தைகள் தேவைக்கு ஏற்றபடி, அதாவது ஆன் டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. நம்ம உலக சுகாதார மையம் வந்து ஆன் டிமாண்ட் ஃபீடிங் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதாவது குழந்தைக்கு எப்பொழுது பசி எடுக்கிறதோ, குழந்தை எப்பொழுது பசிக்கான அறிகுறிகளை வந்து காமிக்கிறதோ, அந்த நேரத்தில் வந்து நம்ம தாய்ப்பால் கொடுத்தா போதும். ஸோ நம்ம ஏன் வந்து முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே வெப்பநிலை, அதாவது உடல் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து நம்ம உதவும். முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளே தாயோட வந்து அனைத்து பால் கொடுக்கும் போது அந்த வெப்பநிலை வந்து குறையாம பார்த்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வந்து உடல் வந்து சர்க்கரை அளவு இருக்கு இல்லையா, நம்ம தாய்ப்பால் வந்து உடனடியாக கொடுப்பதனால சர்க்கரை அளவு குறையாமலையும் பார்த்துக் கொள்ளலாம். குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து ரத்த போக்கு ஏற்படும் இல்லையா, அது வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால கருப்பை கொஞ்சம் சீக்கிரமா விரைவாக வந்து சுருங்கி தாய்க்கு வந்து ஏற்படும் ரத்த போக்குமே வந்து குறைகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ள ஒரு பாண்டிங், ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படுத்துவதற்கு வந்து அந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளே வந்து தாய்ப்பால் கொடுப்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பது நிறைய பேரோட கேள்வி. ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அது 8-12 முறையாவது குழந்தை வந்து தாய்ப்பால் கேட்பாங்க. ஸோ அந்த சமயத்துல நம்ம ஆன் டிமாண்ட் ஃபீடிங் பண்ணணும். இப்போ வந்து குழந்தை தாய்ப்பால் வந்து கேட்டா கொடுத்தா போதும் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ குழந்தை வந்து தாய்ப்பால் கேட்பதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன, அழுவதுதான் வந்து குழந்தை தாய்ப்பால் கேட்பதற்கான அறிகுறியா, இல்லை அது வந்து கடைசி அறிகுறி, அதாவது முதல்ல சில அறிகுறிகள்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குழந்தை வந்து தாய்ப்பால் வந்து நல்லா பற்றி குடிப்பாங்க, அதாவது நல்லா லாட்ச் பண்ணி குடிப்பாங்க. இதுவே வந்து கொஞ்சம் அழவிட்டு கொடுத்தோம்னா பிடிச்சி குடிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எப்போ நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பசி எடுக்கும் பொழுது உதட்ட வந்து சப்புவாங்க, இல்லை கையை வந்து வாய்க்கு எடுத்துட்டு போவாங்க, மார்பகங்கள் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அங்கே எங்கே திரும்பி பார்ப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லயே நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த லாட்சிங்கும் நல்லா இருந்து குழந்தையும் தேவையான அளவுக்கு நல்லா வயிறு ரொம்ப நல்லா பால் குடிப்பாங்க. தாய்ப்பாலின் சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேர்களை, ஏனும் சில நொடிகளில் காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 7:45 நிமிடம் 14 நொடிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:45 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. வணக்கம் மக்களே, ஷோல ஓகே. ஸோ நம்ம வணக்கம் மக்களே அப்படின்னாலே நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு கோட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சிம்பிள் கோட், நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்றதுனால, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கடந்து போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான் இருக்கும். வெற்றி இருக்கோ இல்லையோ, அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்கவே விடாது. ஸோ அதனால் ரொம்ப புன்னகைச்சிட்டு சந்தோஷமாக எப்பயுமே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்றத டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 காமன்வெல்த் போட்டியில் இதுவரை இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளது? ஸோ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 காமன்வெல்த் போட்டியில் இதுவரை இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு கூடிய எஃபி பேஜில் போய் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸஸ் சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர்ஸை நம்மளோட ஷோவோட எண்டில் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். ஸோ சீக்கிரமாக டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரின்னு கூடிய எஃபி பேஜில் உங்களோட ஆன்சர்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரேட்டான சாங் வருது. ஃபஸ்ட்டு சாங்காக என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணிவு திரைப்படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமர்ஷியல்

0: தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455

0: என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: 7:52 நொடிகள் ஆயாச்சு. ஸோ அடுத்ததா உங்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான். வடக்கு மத்திய ரயில்வேயில் ஆப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பிரிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டேர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் காலியாக உள்ளன. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ. 7/7/2026 உள்ளபடி 15 முதல் 24 வரை தான் வயது வந்து இருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்லைன் வெப்சைட் என்ன அப்படின்னா rrcpr.yj.org. ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு இதுக்கான ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 7/8/2026, அதாவது இந்த மாதத்துடைய 7ஆம் தேதி தான் கடைசியான நாள். ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ சாப்பிட உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

டைம் சொல்லும் போதே நீங்களும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருப்பீங்க. எஸ், நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன், எஃபி க்வெஸ்சன் அப்படின்னா, தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 காமன்வெல்த் போட்டியில் இதுவரை இந்தியா எத்தனை தங்க பதக்கங்கள் வென்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 5 தங்க பதக்கங்கள். அதுதான். ஸோ டோட்டலாக நம்மளோட இந்தியா 23 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதில் 5 கோல்ட், 12 சில்வர், அதுக்கப்புறம் 6 பிரான்ஸ். ஸோ இதில் நம்ம 5 தங்க பதக்கங்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர்ஸை கரெக்டாக சொல்லியிருக்காங்க மதுரையிலிருந்து ஸோ சண்முக சுந்தரம், புதுச்சேரி கோவிந்தம்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், அன்பு கெடார்லேருந்து, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து, பொன்னியமேட்லேருந்து வன்னை கணேசன், பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பெரிய வளையம்லேருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, எரவஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், நாகையிலிருந்து பாபு, பிரபுவீரா ராஜபாளையம்லேருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து, என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காரு, புவனகிரியிலேருந்து சுமதி பாபு கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நெல்லையிலேருந்து பாரதி, விஜயராகவன் காரைக்கால்லேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு, சென்னையிலேருந்து அந்தோனிராஜ், வண்ணாரப்பேட்டையிலேருந்து தா சோமசுந்தர பிரபு கரெக்டாக சொல்லியிருக்காரு, அதே மாதிரி கடைசி ஆன்சர் கொடுத்துருக்காரு ஹரிஹரன், அவரும் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட எஃப்எம் ரெயின்போ சார்பில் பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய அதாவது நம்ம டெய்லி நம்மளுடைய இந்த காமன்வெல்த்தில் நம்மளோட கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இது நம்மளுடைய எண்ணிக்கை நிலவரத்துப்படி நம்மளுடைய இந்தியா 5 தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஆன்சர் பண்ண எல்லா நேர்களுக்கும் நன்றி. ஸோ நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, என்ன ஸ்பாட்டுன்னு தெரியலப்பா, எங்கே போய் என்ன டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க, நம்ம புதுவையில் அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான். இங்கே நாங்களும் எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கோம். ஸ்டூடியோவில் நம்ம ஆர்ஜி ரெடியாக இருக்காங்க. வெளியில் இருக்க ஆர்ஜி இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஷோவை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோவை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கு ஒரு நாள் பயணமாக செல்கிறார். ஆந்திர பிரதேசத்தில் போகபுரத்தில் உள்ள அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். ஆந்திர பிரதேசத்திற்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் கர்நாடகாவின் மைசூரை சென்றடைவார். அங்கு அவர் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையமான விவேக சமரகத்தை திறந்து வைக்க உள்ளார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 8 அல்லது 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அணுகி கணிப்பொறி இயக்கம், தரவு உள்ளீடு, அழகு கலை மற்றும் தையல் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம் என்றும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படுவதாகவும் தொழிற்பயிற்சி நிலையம் தெரிவித்துள்ளது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் மற்றும் சிங்களத்தில் 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி புகழ்பெற்ற முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி கே ஜமுனாராணி பெங்களூரில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 88. மூளைச்சாவினால் உயிரிழந்த ஒருவரின் இருதயத்தை மற்றொரு நோயாளிக்கு பொறுத்த ஏதுவாக இந்திய ரயில்வே சூரத்திலிருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தாமதமின்றி அகமதாபாத்திற்கு எடுத்துச் சென்று புதிய சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02:58. வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, சுடச்சுட காஃபியோட சும்மா கலகலப்பான பாட்டுகளையும் சேர்த்து உங்க சனிக்கிழமை காலை பொழுத வேற லெவல்ல வைப்ரேஷனாக காத்திருக்கும் நம்ம அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட், எந்த நேரமும் இசை சரவடியா சுழன்றடிக்கிற 102.8 FM ரெயின்போ, நம்ம புதுவையோட கெத்து. நகரத்தோட சுறுசுறுப்பு, நம்ம ஊர் மக்களின் கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, அப்புறம் தெருவுக்கு தெரு பறக்கிற லோக்கல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் அப்படியே லைவ்ல உங்க காதுகள் வழியா மனசுக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கிற உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ நம்ம புதுவை. வழக்கம் போல ஸ்டுடியோவோட மெயின் கண்ட்ரோல் ஏசி ரூம்ல காத்த குளிர்ந்தபடியே மைக் முன்னாடி செம்ம எனர்ஜியோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்க ஆர்ஜெட் சீனும். ஆனா இன்னைக்கு நம்ம புதுவை அவுட்டோர் வண்டி நம்ம ஊரோட ஒரு செம பிஸியான மக்கள் நடமாற்ற மலர மாசான ஒரு லொகேஷன்ல போய் நின்றுகிட்டு இருக்கேன். காலையிலே பரபரப்பா இயங்குற நம்ம உழைக்கும் சாம்பியன்ஸ் கடையை திறக்கிற வியாபாரி அண்ணன்கள்னு அந்த ஏரியாவை இப்ப செம வைபா இருந்துகிட்டு இருக்கு. ஸ்பாட்ல இருந்து மக்களோட எனர்ஜி அல்ல, கையில மைக்கோட தயாராக இருக்கிறாரு நம்ம அவுட்டோர் ஆர்ஜே. அவரு யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை மஞ்சள் 2.8 கேட்டுக்க எல்லாருமே உற்சாகமா நக்காளி வணக்கம். எஸ் தேங்க்யூ சோ மச். எஃப்எம் ரெயின்போ புதுவை இருக்க நேயர்களுக்கு நான் உங்க ஆர்ஜி விஜய். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து எந்த ஏரியால இருந்து போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியனூர்ல இருக்கக்கூடிய மணவெளி இந்த ஏரியால இருந்து தான் வந்து இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியானது போக போகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊரை பத்தியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வருஷம் நம்ம கூட பேச போற ஃபர்ஸ்ட் வந்து யாரு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவி தான் வந்து நம்ம கூட வந்து பேச போறோம். வணக்கம், அவங்க பேசுவேன்.
3: வணக்கம்
2: வணக்கம், அவங்க பேசுங்க.
3: தமிழ்செல்வி.
2: தமிழ்செல்வி அம்மா, நீங்க வந்து மணவெளியில எத்தனை வருஷங்களா இங்க இருக்கீங்க?
3: 30 வருஷமா இருக்கேன்.
2: 30 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. 30 வருஷமா நீங்க வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க வந்து பாத்திருக்கீங்க?
3: நிறைய மாற்றம். இங்க காடு தண்ணிதான், இங்க காட்டுல குடும்பம் வருமா, அதுல நாங்க கொஞ்சம் முதல்ல குடிசை கட்டிட்டு வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து
2: நீங்க வரும்போது இந்த இடத்துல வந்து நிறைய விவசாயிகள் வந்து பாக்க ரொம்ப இயற்கையான சூழ்நிலை இருக்கு. விவசாயம் அப்படின்னா இங்க மணவெளியில அதிகமா என்ன பயிரிட்டு இருக்காங்க?
3: கரும்பு, இதுதான் இருக்கும், சவுக்க, இதுதான் அதிகம். இப்ப வந்து இப்போதைக்குதான் வந்து நெல் நடுறாங்க. அவங்கவுங்க மோட்டர் போட்டு தண்ணி கண்டுபிடிச்சு இப்ப மோட்டர் போட்டாங்க. அது நீர் இல்லாத பயிர். கரும்பு சவுக்கெல்லாம் வந்து நீர் இல்லாத பயிர் தான். அது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு சொந்த ஊர் ஆண்டியார் பாளையம். இங்க இவர் வேலைக்கு வந்ததால நாம வெளியில வர வேண்டியது சூழ்நிலை, இல்லைன்னா நாங்க அந்த இடத்த விட்டு வர வேண்டியது இல்லை. நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நமக்கு சொந்த வீடு வேணுமே பார்த்தா இந்த காட்டுலதாங்க போட்டாங்க மழை. ஆமா, நாம வந்து கடைசியா காட்டுல இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து மண்ணெல்லாம் பிளாட் போட்டு வீடுகள் கட்டும் போது நமக்கு வந்து நாம நடுவுல இருக்கோம் அப்படின்ற
2: மாதிரி ஒரு விளையாட்டுல எங்கே வந்து இடம்
3: இங்க எல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது.
2: அப்படியே
3: தாண்டி ஸ்கூல தாண்டி எல்லாம் கொள்ள வைக்கலாம்.

0: போக்குவரத்து அப்படின்றது வந்து அப்ப வந்து நீங்க வண்டியில போயிருக்கீங்க, சைக்கிள்ல போயிருக்கீங்க, இப்ப உங்களுக்கு போக்குவரத்து எப்படி இருக்கு? இந்த
1: இப்போதைக்கு வந்து ஒண்ணு கேட்டு கிட்ட போகணும், பஸ்ஸுக்கு
0: சரி
1: பஸ்ஸு போகணும்னு இல்ல வெளியில போகணும்னாலும் நாங்க அதை எதிர்பார்க்கறதே இல்ல.
0: ஆனா நீங்க வந்து சரி உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் மேம். ஓகே நேர்களே, இன்னைக்கு வி மனவெளி இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: நேரம் 8:09, 2 நொடிகள் நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், விஸ்வரூபம் திரைப்படத்தில இருந்து.
10: சூடிய வாடலை சூடியவா, களவாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: Gave children who abused me. Let's show them the way. Headlines, The Indian Express. Pak forces target women, kids in POK. India calls for global scrutiny. 40 killed in stir since July 27, says The Asian Age. Life term for Tahir Hussain in Ankit Sharma murder case is a top headline in The Pioneer. The Tribune under the headline, uniform was soaked in blood. Cop's skin recount trauma after CJP protest violence. Reports that the family members of police personnel injured during the violence at the CJP protest have shared their ordeal and sought justice. In its editorial, How Apps Have Built the Modern Consumer, the Financial Express writes that modern life has a way of creating inconveniences out of the conveniences it promises. The paper says that they promise a user-friendly interface but become a surprisingly accurate portrait of their owners. The paper concludes that what began as an alternative to the website has evolved into a system of hyper-personalized nudges, inducements and playful jabs on our phones. A top headline in The Hindu says, Trump touts Gaza deal. Hamas seeks Israeli exit, saying Hamas acknowledges the deal only if Israel withdraws the troops and stops killing Palestinians. And finally, the front page of Hindustan Times shows beaming faces of Asmita Day and Harsh Singh after winning the country's first ever gold medals in judo at the Commonwealth Games. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for compassion and guidance for misguided youth, says hatred and abuse never solve anything. President gives assent to anti-paper leak bill introducing stricter punishment and setting up fast-track courts. Prime Minister to launch multiple development projects in Andhra Pradesh and Karnataka today. India raises concerns over ongoing hostilities in West Asia region, urges Iran to avoid attacks on commercial shipping and seafarers. Italy suspends free border travel with Spain over Ceuta migrant crisis. And at Commonwealth Games, India clinched two historic gold medals in judo, secure double podium finish in men's javelin throw, and win a first ever bronze in decathlon. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி. எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: நேரம் 8:31, 28 நொடிகள். டிராபிக்ல வண்டி மெதுவா போனாலும் நம்ம 102.8 எனர்ஜி என்னைக்குமே ரேஸ் கார் விட வேகமா தான் பறக்கும். இது 102.8 FM ரெயின்போ, புதுச்சேரியோட அசல் மனிதர்கள் அவங்களோட அசல் குரல்களை வச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. காலையிலேயே ஆபீஸ் வேலை கடைன்னு ஓடுற நம்ம ஊர் சாம்பியன்களோட அந்த சுறுசுறுப்பே தனி கெத்து தான். இப்ப விஜய் நின்றுட்டு இருக்கிற இடத்துல காலையிலே பிஸியா ஓடிட்டு இருக்கிற நம்ம மக்கள் கிட்ட அவர் என்னெல்லாம் இன்னும் பேச போறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியனூர்ல இருக்கக்கூடிய இந்த மணவெளி இந்த ஏரியால வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கு. மண்டே ஃப்ரைடே மார்னிங் ரொம்ப

0: இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அப்படி தொடர்ந்து பேசி பயணிக்கலாம். வணக்கம், அவங்க பேசுறோம்
1: சார். என்ன சுப்பராயிருங்க?
0: மனவெளி வந்து நீங்க வரும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி தான் வந்து மாறி இருக்கு?

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப வில்லியனூர் மணலியில பேசிக்கிட்டு இருக்க விஜய் கிட்ட திரும்ப பேசிடலாம்.
1: தேங்க்யூ சோ மச் ப்ரோ, லைன் இருக்கு பேசலாம். அப்பா அவங்க பேசுங்க.
2: மாநகர் கரும்பு இல்ல.

0: விழுப்புரம் இது பக்கம் இருக்கும்
1: பொதுவா மனவெளி அப்படி மனவெளி தான் உங்களுக்கு அஞ்சு மனவெளி இருக்கீங்க
0: ஓடவெளி மில்லியுடன் மனவர் கொடாசுடன் மனவர் அல்பாவ மனவர்
1: வந்து மனவர்
2: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் இருந்து.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும்

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 8:42:57 ஆயிட்டிருக்கு. மனசு சோர்வா இருந்தா ஒரு கப்டி குடிங்க கூடவே நம்ம எஃப்எம் ரெயின்போவை ஆன் பண்ணி உங்க வைப்ரேஷனை எகிறவைங்க. இது உங்க 102.8 எஃப்எம் ரெயின்போ. ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு கதை இருக்கும், அத உங்ககிட்ட சொல்றதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட ஸ்டைலே. இன்னைக்கு விலியனூர் மணவெளியில இருக்கிற விஜய் கிட்ட நாம திரும்ப நினைஞ்சிடலாம்.
3: Thank you so much, Chinna bro. Once again, welcome back to the show. FM Rainbow Puduvai 102.8. Today, we are going to talk about the Villinavil, Manavil, and the people who are here. We are going to talk about the Villinavil. So, we are going to talk about the Villinavil. We are going to talk about the Villinavil. Sendil Kumar. Sendil Kumar, sir, what are you doing? I am going to talk about the auto. How many years are you going to talk about the
4: auto? 6 years.
3: 6 years of auto. Okay, Manavil, how many years are you going to talk?
4: நாங்க ஒரு 20 வருஷமா நீங்க
3: 20 வருஷமா இருக்கீங்க இல்லையா மணவெளியில? எப்படி இருக்கு உங்களுக்கு 20 வருஷமா நீங்க மணவெளியில இருக்கீங்க? என்னென்ன நிறைய மாற்றங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க?
4: மாற்றம் அதோட இப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துல இருக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு.
3: அதாவது நீங்க ரொம்ப தூரம் போனோம், இப்ப கொஞ்சம் வந்து டைம் கம்மியா இருக்கு இல்லையா?
4: ஆமா ஆமா.
3: அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு எப்படி வந்து பிரமிப்பா இருக்கா? எப்படா மணவெளி கிட்ட நம்மளுக்கு 7 இயர் எல்லாம் போறோம் அப்படின்னா ஒரு இது வந்துருக்கு.
4: நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முழுக்காடா ரோடு சின்னதா ரொம்ப மோசமான வழியில இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் கம்பெனிஸ்
3: எல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கு.
4: அப்படி இல்ல, தொழில் மணவெளியில
3: வந்து இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ. உங்க பேர்?
5: என் பேர் ஐஸ்வர்யா.
3: நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் எம்எஸ்சி பாட்னி முடிச்சிருக்கேன்.
3: நீங்க மணவெளியில வந்து பொறுத்து வளர்ந்ததுல இருக்கீங்க இல்லையா? நீங்க என்னைக்கே சொல்லிருக்கீங்களா அவங்க அப்பா கிட்ட, ஏன்பா நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், நம்ம எல்லாருமே நியர்ல இருக்காங்க, பாண்டியில இருக்காங்க, இல்ல எது எதுவானாலும் ஈஸியா கிடைச்சிருக்கு, நம்ம இருக்கீங்களா?
5: இல்ல, முன்னாடி பார்க்கக்குள்ள இங்க இப்ப வந்து நிறையவே பக்கத்துல எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கு, மத்தபடி இங்க எல்லாமே
3: அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கு, அவங்களுக்கு வந்து அது அஃபோர்டபுளா இருக்கு.
5: எல்லாமே இங்க பக்கத்துலயே இருக்கு, நம்மளால வந்து ஈஸியா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.
3: நீங்க இவ்வளவு சொல்றதா நான் கேக்குறேன், இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு வேலைக்கு சென்னைக்கு தான் போறீங்க, அப்ப வந்து நீங்க வந்து சென்னைக்கு போவீங்கன்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இல்ல, நம்ம வந்து இங்கேயே நம்ம லோக்கலே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம ஊர்ல நம்ம நம்ம இருக்கணும், நம்ம பாட்டி தாத்தா அப்பா அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு
5: நினைப்பீங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒர்க்குக்காக நம்ம வந்து வேற இடம் போய்தான் ஆகணும், ஏன்னா பாண்டியிலே இருக்கக்குள்ள நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. சோ நம்ம நம்மளுக்கு ஒர்க் நம்மளோட டெவலப்மெண்ட் பார்க்கக்குள்ள வெளியே போய்தான் ஆகணும். பட் ஓன் நேட்டிவ் பிளேஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணதான் செய்வாங்க.
3: இப்ப நிறைய இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாம் வந்து நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா, நீங்க மணவெளிக்கு கூப்பிட்டு வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா எங்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க?
5: இங்க நிறைய இடம் இருக்கு, இங்க பக்கத்துல பீச்சஸ் இருக்கு, இங்க கோவில் ஒண்ணு இருக்கு, ஃபேமஸ் கோவில் இருக்கு, அண்ட் இந்த இடமே ஒரு மாதிரி கொஞ்சம் கிரீனிஷா இருக்கிறதால நைட் நல்லா இருக்கும். பக்கத்துல பீப்புள் யாரும் இல்லாம ஃபுல்லா கிரீனிஷ் அனிமல்ஸா இருக்கிறதால நல்லா இருக்கும்.
3: அதாவது இவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து என்னதான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா கூட அந்த இயற்கை சார்ந்த விஷயத்துல

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில இப்ப விஜய் என்ன சொல்றனு சொல்லிட்டு கேட்டுடலாம்.
1: எஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பெண்ட புதுவை 102.8 ல கேட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனவெளி இந்த ஏரியாலே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே விஜய்.
0: ஆஹா, என்ன ஒரு எனர்ஜி, என்ன ஒரு கலகலப்பான காலை பொழுது. இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் ஷோல நம்ம ஊரோட அந்த பரபரப்பான ஏரியாவில இருந்து நம்ம ஃபீல்டு ஆர்ஜே விஜய் நேரலையில் கொண்டு வந்த அந்த நம்ம மக்களின் அன்பும் எனர்ஜியும் வேற லெவல்ல இருந்துச்சு. காலையில வேலை அவசரத்துக்கு நடுவுலையும் நம்ம மைக் முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமா பேசின நம்ம வில்லியனூர் மணவெளி மக்கள் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். நாளைக்கு காலை 8 மணிக்கு இன்னும் ஒரு ஜாலி ஏரியிலிருந்து புதிய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை அப்படியே வந்து லைவ்ல மீட் பண்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு மற்றும் ஆர்ஜே விஜய்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் அந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. விலங்குகள்லாம் விலகி போட்டுது, வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல. அதுக்குள்ளே வலையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலை ஆட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு

0: கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை, எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான், பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தனக்கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோ 57 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற யாமினி, ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற யாஷ்வீர் சிங் ஆகியோரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டியுள்ளார். இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 23 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இந்தியா முதல் 10 இடங்களில் இடம் பிடித்துள்ளது. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசைமாறிய இளைய தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதி உதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் திமுக எம்எல்ஏக்கள் நேற்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாக்கா பொறுப்புகளை ஒதுக்க கோரினர். ஓரிரு நாட்களில் இலாக்கா பொறுப்புகள் ஒதுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 9:03 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. நம்மளோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேவரட்டான சாங்க நம்மளோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல கேட்கறது இன்னும் ஹாப்பி இல்லையா? சோ உங்களுடைய விருப்ப பாடல நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு கூடிய நம்பர்ல. ஸோ நீங்கள் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேர் மற்றும் உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லாத்தையும் டைப் செய்து ஃப்ரம் ரெயின்போக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505 என்ற எண்களில். நம்மளுடைய முதல் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா, ராகுல், ஹரணி, அடையாளம் பட்டிலிருந்து. ஸோ இவங்களுக்கான விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்துதான் நல்லா குரூப்பாக சேர்ந்து எஸ்எம்எஸ், அதாவது நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. திட்டக்குடியிலேருந்து செல்வராசு, பாலாஜி, சரவணபாலன், கல்யாணி செல்வராசு, வாரியங்காவல்லேருந்து கதிரவன், கொலஞ்சிநாதன், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வெள்ளிவாக்கம்லேருந்து குபேந்திரன், குலஞ்சாவடியிலேருந்து பாலமுருகன், எல்லாரும் சேர்ந்து கேட்டு அந்த விருப்ப பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி புதுச்சேரி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:17 ஆயாச்சு. சோ நம்ம அடுத்ததா யாருக்கு விருப்ப பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அப்புச்சி கிராமம் திரைப்படத்துல இருந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து சேப்பு விஜய் ராகவன், கலையமூர்த்தி, ரமேஷ் மூர்த்தி, மதி ஹரிஹரன், மணிகண்டன் எல்லாரும் சேர்ந்து கேட்ட விருப்ப பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போல. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு ஃபேவரட் சாங் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணன் அந்நிலம்ல இருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, தலைவன் தலைவே திரைப்படத்திலிருந்து.

இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா பரத், சென்னையிலிருந்து எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598515105.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:37 ஆயாச்சு. விருப்ப பாடல் கேட்டிருக்காரு கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ் சிகரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 9:42 51 நொடிகள் அச்சு விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. முதலியார்பேட்டிலிருந்து தங்கபாண்டி, வின்னர் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
5: நேரம் 9:53 நிமிடம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் வழி, அதாவது இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பேருக்கு தான் பாடல் கொடுக்க முடிஞ்சது, நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. ஸோ ஸோ சாரி. ஸோ யாருக்கெல்லாம் நம்மளால இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து ரகுபதி, தங்க

பொண்ணு மனோஜ்குமார் காவேஷ்டி, சூரியமூர்த்தி கோகூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடியிலேருந்து சி சீதாலட்சுமி, ராதா பிரியா தேனியிலிருந்து, ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன் பண்ருட்டியிலிருந்து, தனக்கோடி அமுதா, உமைய பார்வதி சிதம்பரம்லேருந்து, சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம்லேருந்து, நிரஞ்சன் பாண்டிச்சேரியிலிருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், தேனியிலிருந்து செந்தில்குமரன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், இடுக்கியிலிருந்து குமார், ஜெயந்தி மரக்காணம்லிருந்து, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, சந்திரமோகன் மஞ்சக்குப்பம்லிருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்லிருந்து, நாகையிலிருந்து பாபு, சத்யா சித்திரப்பிரியா, சஷ்டிகா தேவா, ஜெயதேவா ரித்திகா ஸ்ரீ, சாய் வீரன் காரைக்கால்லிருந்து, செல்வம் தேனியிலிருந்து, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர்லிருந்து, பண்ணைபுரம்லிருந்து முத்துலட்சுமி திருதந்தாசன், சக்திவேல் அழிச்சங்குடியிலிருந்து, நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, மணலிலிருந்து மாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன், லூயி செல்வராஜ் வடவல்லி கோவையிலிருந்து. ஸோ உங்கள் யாருக்கும் இன்றைக்கி பாட்டு கொடுக்க முடியல, டோன்ட் வரி. நமக்கு ஈவினிங் நம்மளுடைய மனம் விரும்புதே ஷோருக்கு, ஸோ அதுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, டெய்லி டெய்லி நம்மளுடைய வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இருக்குது, ஸோ அதிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிகழ்ச்சியோட கடைசியான விருப்ப பாடல் யாருக்கு வருது அப்படின்னா, செஞ்சிலிருந்து கலைவாணி கணிஷ்மா அவங்களுக்கான விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது, ஏஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் போகபுரத்தில் உள்ள அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். பின்னர் கர்நாடகாவின் மைசூரில் உள்ள சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்க உள்ளார். சமுத்திரமந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை வழங்கியுள்ள ஒப்புதல் நாட்டின் கடல்சார் எண்ணெய் வளத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் பெரும் மாற்றத்திற்கான நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய சரோவர் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதால் உள்நாட்டு நீர்நிலைகளின் புதுமையான பயன்பாட்டினால் நாட்டின் தூய எரிசக்தி திறனை அதிகரிக்க ஏதுவாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சென்னை துறைமுகத்திலிருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டெக்லத்தான் பிரிவில் இந்தியா முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. மேலும் ஜூடோ வரலாற்றில் பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் 2-1 என்ற புள்ளி கணக்கில் அஸ்மிதா முதல் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வரும் ஆகஸ்ட் 6 வரை வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் 10:03:04. கடற்கரை காற்று நம் முகத்தை வருடி செல்ல கவலையெல்லாம் மறந்து காதோரம் கவிப்பாடும் புதுவையின் ஒரே செல்ல அலைவரிசை. சனிக்கிழமை காலைய சும்மா ஃப்ரெஷ்ஷா மாசா மாத்த வந்துடுச்சு. இது உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

இங்க சிந்திக்க நேரமில்லை, சாதிக்க தடையில்லை, ஜெயிச்சவங்களுக்கு தான் கொண்டாட்டம், ஓட தயாரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மைதானம். இதோ சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உங்க எனர்ஜி லெவல இகரவுக்க வந்துடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. இங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க உங்க வீட்டின் செல்லப்பிள்ளையாய் காதோர தோழனாய் இந்த சனிக்கிழமை பொழுது ஸ்போர்ட்ஸ் வர்ணனை ஸ்டைல கலக்க காத்திருப்பது எப்போதும் உங்க அன்பை தேடும் உங்க ஆர்ஜே சினு. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சமீபத்தில் நடந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல, அதாவது நடந்துகிட்டு இருக்கிற காமன்வெல்த் கேம்ஸ்ல நம்ம பாரத தேசத்துக்கு பெருமை சேர்த்த இந்திய சாம்பியன்கள் பற்றிய ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ரவுண்ட் தான் கேட்க போறோம். உங்க ஸ்போர்ட்ஸ் நாலேஜை நிரூபிக்க லைன்ல ஓபனா இருக்கு, நீங்க அதுக்கு ரெடியா இருங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கான முதல் அதிரடி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸில், அதாவது 2026 காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்தவர் யார்? கேள்வியை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2026 காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்தவர் யார்? யோசிங்க, உடனே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு அதிரடியான பாட்டு கேட்கலாம், அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து.

0: இசையால் இணையும் இதயங்கள் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை ஸ்பீடு முக்கியம் பிகிலு. இதுதான் நம்ம கெட் செட் கோ. கேள்வி கேட்டு முடிச்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம லைன்ல ஸ்பீடா வந்து நிக்கிறாரு நம்ம ஏரியா சாம்பியன். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வளையில் இருந்து சந்திரசேகர். இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் சார்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் வந்து மீராபாய் சானு அவர்கள் தான். விமன்ஸ் 48 கேஜி வெயிட் லிப்டிங் இவெண்ட்ல 190 கிலோ பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, இந்தியாவிற்கு முதல் தங்கம் வாங்கி தந்த நம்ம மீராபாய் சானுவை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க எந்த விளையாட்டில் இந்த தங்க பதக்கத்தை தட்டி தூக்கினாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? கேள்வி அது சம்பந்தமா தான். மீராபாய் சானு எந்த விளையாட்டில் தங்கம் வென்றார்? பதில் தெரிஞ்சவங்க உடனே நம்ம ஸ்டுடியோ நம்பருக்கு டயல் பண்ணுங்க. லைன் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு. ஓகே, முன்னாடி கேட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலமா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கலைவாணி கனிஷ்மா. அவங்களுக்கும் நம்ம நிலையத்தின் சார்பாக ஒரு கோல்டு மெடல் கொடுத்துடலாம். நீங்க இப்ப நான் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் கெட் செட் கோ.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 10:16:54 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது புதுவையின் வீதிகளில் என்றும் ஒலிக்கும் எனர்ஜி FM ரெயின்போ புதுவை 102.8. டக்குனு யோசிச்சா டபுள் டமாக்கா. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. ஓகே, இப்ப பதில விரல் நுனியில வச்சுக்கிட்டு போன் லைன்ல பிஸியாக்கி கெத்தா வெயிட் பண்றாரு நம்முடைய அடுத்த நேயர். நம்ம அவர்கிட்ட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார்.
1: ஓகே சார், சூப்பர். பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பாரம் தூக்கும் பளுதூக்கு போட்டியில வெற்றி பெற்றாங்க சார்.
1: அதாவது வெயிட் லிப்டிங் இல்லீங்களா?
2: வெயிட் லிப்டர்.
1: ஓகே, வெயிட் லிப்டிங்ல பளு தூக்குதல் போட்டியில என்ன பண்ணாங்க?
2: 85 kg.
1: ஓகே சூப்பர். நீங்க வெயிட் எல்லாம் தூக்குவீங்களா? நீங்க செம்ம மாசா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார், நன்றி.
1: வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு பதில் வாட்ஸ்அப் மூலமா யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா

சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கே ஆர் சிவலிங்கம், தமிழ்ச்செல்வி, தர்மா, ரஞ்சித் இவங்க வேல்ராம்பட்டுல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்தோனி ராஜ்ல இருந்து, அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து அவரும் சரியான பதில வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இவங்க எல்லாருக்குமே நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் கேம்ஸில் தங்கமல்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், ஆனால் அனைத்து தடைகளையும் தாண்டி நம்ம மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஒருத்தர் பாரா அத்லெட்டிக்ஸில் இந்தியாவுக்காக முதல் தங்கம் ஜெயிச்சு வரலாறு படைச்சிருக்காங்க. அதற்கான கேள்வி தான் இந்த கேள்வி. காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவின் முதல் பாரா அத்லெட்டிக்ஸ் தங்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க உடனே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கேள்வியை திரும்ப சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 2026 காமன்வெல்த் கேம்ஸில் இந்தியாவின் முதல் பாரா அத்லெட்டிக்ஸ் தங்கத்தை வென்ற வீராங்கனை யார்? நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களை என்றும் உற்சாகத்தின் உச்சியில் வைக்கும் 102.8 இது FM ரெயின்போ புதுவை. யோசிக்க நேரமில்ல, ஜெயிக்க தடையில்ல. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில் நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவின் முதல் பேரா அத்லட்டிக்ஸ் தங்கத்தை வென்ற வீராங்கனை யாருன்னு சொல்லிட்டு கேள்வி தான் கேட்டிருந்தேன். கேள்வி முடியறதுக்குள்ளார நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன்னு ஃபயரோட வெயிட் பண்ற நம்ம நேர இப்ப நம்ம லைன்ல எடுப்போம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க சார்?
3: நலமா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் சார். நானும்
3: ஓகே மேடம். சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சேன் சார். சர்மிளா சங்கர் அப்படின்றவங்க வந்து குண்டு எறிதல் போட்டியில தங்க பதக்கம் வென்றிருக்காங்க சார்.
3: ஓகே மேடம், சூப்பர், சரியான பதில கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு என்னோட பிக் சல்யூட்.
4: இவங்க பாத்தீங்கன்னா சார், 9.81 மீட்டர் தூரம் குண்டு எறிதல் போட்டியில தங்கம் வென்றாங்க சார்.
3: ஓகே, சூப்பர், நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வர குடுக்கறீங்க இல்லீங்களா?
4: ஆமா சார்.
3: ஓகே, நீங்க நல்லா குண்டு எறிவீங்களா? இந்த பதில் சரியான பதில சொல்லிருக்கீங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் வந்து சரியான பதில சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து அவரும் வந்து சரியான பதில சொல்லிருக்கிறாரு. ஓகே, நிகழ்ச்சியில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் முதல் பதக்கம் 2026 காமன்வெல்த் கேம்ஸில் எந்த விளையாட்டில் கிடைத்தது? கேள்வியை திரும்ப சொல்ற நேயர்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் பதக்கம் 2026 காமன்வெல்த் கேம்ஸில் எந்த விளையாட்டில் கிடைத்தது? சரியான பதிலை கண்டுபிடிச்சு நம்ம நேயர்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற

எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். 7598 51 505 என்ற எண்ணிக்கும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில இப்ப நேயர்கள் பாட்டு கேட்கலாம். சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து நம்ம

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 10:35. 9 நொடிகள். எங்கிருந்தாலும் உங்களோடு பயணிக்கும் உங்கள் 102.8 FM ரெயின்போ. லேட் பண்ணா சான்ஸ் போச்சின், இது கெட் செட் கோ. நிகழ்ச்சியில நேரில் கிட்ட நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் முதல் பதக்கம் 2026 காமன்வெல்த் கேம்ஸில் எந்த விளையாட்டில் கிடைத்தது என்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். அதாவது கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாரே ரிங் ஆகுது போன். பதில சொல்ல ஆர்வமா வெயிட் பண்ணும் அந்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்ப்போம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: ஓகே சார், சூப்பர். சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து அவரும் சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா அவங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, பாரா பவர் லிஃப்டிங்ல தான் முதல் பதக்கம் கிடைச்சதுன்னு நம்ம நேயர்கள் சொல்லிட்டீங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த முதல் பதக்கத்தை பெற்று தந்த அந்த தசை முறுக்கு வீரன் யார்? அதாவது காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இந்த பதில் எனக்கு அட்டர் காஃபின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம். 7598510505 என்ற எண்ணிற்கும் கேள்வியை திரும்பவும் சொல்றேன். காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்ற வீரர் யார்?

0: நேரம் 10:44 மனதை மயக்கும் இசை மகிழ்விக்கும் பேச்சு, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஸ்பீடா பதில் சொல்லுங்க, பதக்கத்தை வெல்லுங்க. இது கெட் செட் கோ. ஓகே, நம்முடைய நிகழ்ச்சியில் நான் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, காமன்வெல்த் கேம்ஸ் 2026 இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்ற வீரர் யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இப்ப நம்ம லைன்ல அடுத்த சாம்பியன் வெயிட்டிங், செம கெத்தா பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு, அவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, சூப்பர் சார். என்ன பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் அவர்? ஜண்டுகுமார் வந்து இந்தியாவிற்காக 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து முதல் பதக்கத்தை ஜெயித்து கொடுத்தவர் இல்லீங்களா? ஓகே சார், சூப்பர். சரியான பதில் சொன்னீங்க, செம ஃபாஸ்டா சொன்னீங்க, செம அக்யூரேசியா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே, இவர் மட்டுமா, நாங்களும் சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல பதில் சொல்லி இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி, கனிஷ்மா, இவங்க எல்லாருக்குமே நம்முடைய நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகே, இன்றைய ஆட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தங்கம் பதக்க கணக்கன்னு பார்த்தாச்சு. கடைசி கேள்வியா ஒரு வெள்ளிப்பதக்க நாயகனை பத்தி நாம பார்க்க போறோம். ஹைஜம்ப் போட்டியில தரையை தொடாம காற்றுல பறந்து வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யார்? கேள்வியை சொல்ற நேர்களே, ஆடவர் ஹைஜம்ப் போட்டியும் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்தவர் யார்? இன்றைய கடைசி ஃபைனல் காலரா நீங்க தான் இருக்கணும்னா உடனே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271752300 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை நீங்கள் தெரிவிக்கலாம். 7598510505 என்ற எண்ணிற்கு நிகழ்ச்சியில் நான் கேட்ட அந்த கேள்வியை திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடவர் ஹைஜம்ப் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்தவர் யார்? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ.
2: Give me one touch, tie up. Give me two touch, tie up.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 10:52, 10 நொடிகள். புதுச்சேரியின் செல்ல அலைவரிசை 102.8 FM ரெயின்போ புதுவை. நிகழ்ச்சியில கடைசி கேள்வி மாசான பினிஷிங் சொல்ல காத்திருக்கிறது. இது FM ரெயின்போ புதுவை 102.8 இல். கெட் செட் கோ. ஓகே, இன்னைய ஷோவோட கடைசி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடவர் ஹைஜம்ப் போட்டியில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்தவர் யார் என்பதுதான் இன்றைய ஷோவோட கடைசி கேள்வியா இருக்கு. இந்த ஷோவோட ஃபைனலா யார் வந்து பாத்தீங்கன்னா, கடைசி பந்துல சிக்ஸர் அடிக்க வெயிட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப் மூலமா பதில் சொல்லியிருக்கிற நேயர்கள்லாம் யாரான்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் சரியான பதில வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, முரளி, ஸ்ரீ சங்கர், ஷோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை மணிநகரத்திலிருந்து சரியான பதில சொல்லி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, நேரம் 10:53, 18 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் 2026 நாயகர்களை பத்தி பேசி எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் எல்லாருமே காட்டின எனர்ஜி இருக்கே, அது சும்மா வேற லெவல் வைப்ரேஷன்க. பதில் சொன்ன, கலந்து கொள்ள முயன்ற அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லைங்க, பங்கேற்ற ஒவ்வொருத்தருமே நம்ம நிகழ்ச்சியோட சாம்பியன்ஸ் தான். மீண்டும் ஒரு மாசான சுவாரஸ்யமான கேள்விகளோடும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்களை தேடி வரேன். அது

வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. என்றும் உங்கள் அன்பை பெறத்துடிக்கும் உங்கள் செல்ல ஆர்ஜே சீனு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம், உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் அவர் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்ற உள்ளார். பின்னர் கர்நாடகாவின் மைசூரில் உள்ள சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்கனும் உறுதியேற்றுள்ளனர். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தான் ஆளுமைக்கும் அதன் அடக்குமுறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஸ்மிதா மற்றும் ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். டெக்லத்தான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. லவ் மெலடி மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் இந்த ஒன் ஹவர்ல கொடுக்கறதுக்கு நான் வந்தாச்சு, உங்க ஆர்ஜே லாவண்யா. ஃபோ ஃபர்ஸ்ட் சாங் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் என்ன சாங்கா இருக்கலாம், என்ன ஒரு மெலடி. இந்த சாங்கை கேட்கும் போதே எல்லாருக்கும் அப்படியே உன்னோட வாழாத வாழ்வு என்ன வாழ்வு கேட்கலாம். அமர்கலம் திரைப்படத்துல இருந்து

0: உங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா இந்த சாங்கு நம்ம கேட்க போறோம்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வேலி மேஜிக் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் சாங் கேட்க போறோம். தேவாவோட மியூசிக்ல ரவிக்குமாரோட லிரிக்ஸ்ல கே எஸ் சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடியது.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மேலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மெலஜி மெலடியான மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். படையப்பா திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஹே, எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான்.
4: எனக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற?
6: யோங்கிட்டே நடிச்சு காட்டியாக்கு
7: தைரியம் இருந்தா
8: என்ன சுற்றாது,
7: என்ன சொல்றா?
8: பெருமாள் சத்தியம்,
7: அந்த ஆஞ்சி கொலையும்
8: என்ன தப்பு
7: பண்ணதே நான் தான்.
8: என்ன வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுறா?
3: அதிரதுல
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய

0: கட்டணுமா நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெலியாஞ்சல்.

0: Games? Well, I'm not so sure.
1: And I suppose the point, Charu, as well, is that, you know, India and Pakistan, every opportunity that we get to see an India-Pakistan fixture, you know, the broadcasters are going to want that, if nothing else.
2: Well, it's still 4 years from when we speak now, but so who alone knows how the dynamics between the two nations change by then, because for the moment, of course, they're not playing in India. India not playing in Pakistan. Are they going to play the India-Pakistan match in Dubai or somewhere? I mean, that's inconceivable. So we'll see what happens.
0: Play in England. Play in England.
2: Well, that too. But for both the women's and the men's competition, it'll be good to have cricket at the Commonwealth Games. And you mentioned India-Pakistan. Of course, there are lots of other very good cricket-playing nations in the Commonwealth. But maybe it's a big one for the other nations, also a part of the Commonwealth, who don't get to do much winning. And if the international schedule dictates the fact that, as happened in 1998 too, I remember, that India, Australia, England are playing elsewhere and then send what is their next team, shouldn't call it B, then maybe there's scope for a development team for other nations to do well. Because let's not only see it from the perspective of the better nations. I think the lower ranked nations, I'm sure, would love to be a part of a major sporting extravaganza to show that their cricket is also going places. And sometimes when you play the Olympic Games or Commonwealth Games, Asian Games, there's also extra funding that comes in from the government and elsewhere, and extra sponsorship. So all these other aspects probably lend to the fact that the more sports you can fit in, the better for the sports persons involved. Of course, it's a nightmare for the organizing committee, but we'll see. And also, it's normally a summer games, a Commonwealth Games. And in Ahmedabad or elsewhere in India, they've got to be very careful about the rain because, I mean, some sports tend not to get affected. Cricket, as we know, three drops and the match is off. So there's a little bit of consideration for the timing as well.
1: Well, look, we will see what happens when the programme is announced eventually for Ahmedabad in 2030. And looking forward to seeing you all in Los Angeles in 2028, which could be very interesting. And we would imagine that we'll get good weather for that. Well, that's all we've got time for on this week's Stumped on Akash Vani. Don't forget, you can follow us on X. We are at BBC WS Sport and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube too. Go to BBC World Service YouTube. My thanks to Charu Sharma and to Jim Maxwell and to all of you for listening. Speak to you soon. Goodbye.
3: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
4: நேர்கள் இதுவரை கேட்டது Stumped Season 7 டெலியஞ்சல்.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக் டைம். சரியா 11:48 நொடிகளை ஆச்சு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போறோம். மெலடியான ஒரு பாடல், என்றென்றும் காதல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் KS சித்ரா இணைந்து பாடியது.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டார். ஆந்திர மாநிலம் போகபுரத்தில் அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச பசுமை விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்தார். சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து கர்நாடகாவின் மைசூரில் உள்ள சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்த உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் திமுக எம்எல்ஏக்கள் நேற்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாகா பொறுப்புகளை ஒதுக்க கோரினர். ஓரிரு நாட்களில் இலாகா பொறுப்புகள் ஒதுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். புதுச்சேரி தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவு துணை இயக்குநரும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் உள்ளூர் நிர்வாக தலைவருமான திரு ரவி மாரியப்பன் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தமது 38 ஆண்டு பணிகாலத்தில் அந்தமான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பணிபுரிந்துள்ளார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 8 அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அணுகி கணிப்பொறி இயக்கம், தரவு உள்ளீடு, அழகு கலை மற்றும் தையல் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. ஆறுநொடிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. சனிக்கிழமை நண்பகல் 12 தாண்டிடுச்சு. வாரம் முழுக்க ஆபீஸ் வேலைன்னு ஓடி ஓடி உழைச்சிட்டு ஜாலியா டியூன திருப்பினா அங்கு ஒழிக்கிறது வெறும் இசை மட்டும் இல்லைங்க, நம்ம புதுச்சேரியோட ஒட்டுமொத்த எனர்ஜி. இது உங்க இதய துடிப்பு, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த ஸ்டேஷன்ல சனிக்கிழமை நண்பகல் வந்துட்டாலே சும்மா யதார்த்தமா அரட்டை அடிக்கிறதுக்குனே ஒரு மாஸ் மேடை ஓபன் ஆகும். அதாவது வார்த்தைகளால வம்பிழுத்து ஜாலியான கதைகளால புதுவையே சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிற உங்கள் லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இங்க மைக் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க பேச போற ஒவ்வொரு வார்த்தையையும் ரசிக்கிறதுக்கும் உங்க லோக்கல் அட்ராசிட்டிஸ உலகத்துக்கே வெளிச்சம் போட்ட காட்டுறதுக்கும் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ண வந்துட்டேன் நான் உங்க அன்பு தோழன் ஆர்ஜே சீனு. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. அதாவது வாரம் முழுக்க வேலை செஞ்ச நம்ம ஆண்களுக்கு வீக்கெண்ட்ல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சோதனை வீட்டில் உள்ள பெண்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போறது தான். உங்க வீட்டு பெண்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு மணிக்கணக்கில் வெயிட் பண்ண அனுபவங்களை பத்தி நாம இன்னைக்கு பேச போற மாஸ் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாப்பிங் பார்ட்னர்ஸ், ஆண்களின் வெயிட்டிங் கலாட்டாக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம்.

0: அதாவது ஜவுளி கடைக்கு வெளியே ட்ரையல் ரூம் வாசல்ல பில்லிங் கவுண்டர்ல மணிக்கணக்கா உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு அம்பையரா வெயிட் பண்ற நம்ம ஊர் ஆண் சிங்கங்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஷோ இது. உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. பேசிட்டு இருக்கிறப்பே இப்ப நம்முடைய லைன்ல யார் இருக்காங்க நாம் கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர் சார், சூப்பரா இருக்கீங்களா?
1: சூப்பரா, ஹாப்பியா இருக்கு சார். நீங்க எப்படி?
0: நலமா இருக்கேன். ஆடி மாசம், ஷாப்பிங் மாசம்.
1: காலையில ஒரு கடைக்கு போனாங்கன்னா மத்தியானம் தான் வெளியில வருவாங்க. 9 மணிக்கு போனோமா, சித்திதான் ஒரு 10 மணி இல்ல 10:30 மணிக்கு வந்துருவாங்க மேக்சிமம். நான் கணிச்சா நான் வேற விஷயங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், இங்க வரேன் அங்க வரேன் அப்படின்ட்டு பிளான் எல்லாம் போட்டேன். என்னுடைய சித்தி மத்தியானம் ஆக்கிட்டாங்க ப்ரோ, 3:30 மணிக்கு தான் வெளியில விட்டு வந்தாங்க. ஐயோ இது என்னடா இது, ஒரு நாள் முழுக்க அந்த படத்துல உட்காந்துருப்பாரு பாருங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு நான் சொன்னேன் சித்தி கிட்ட போய் கேட்டேன், சித்தி முடிஞ்சது இல்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் எல்லாம் ஆயிடுச்சு இல்லன்னா? இப்பதானே ஜஸ்ட்
0: ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள என்ன அவசரம்?
1: அதுக்குள்ள என்ன அவசரம்? நாங்க சரி டைம் பாஸ்க்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி வீடியோஸ் பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா பேட்டரியே டவுன் ஆயிடுச்சு ப்ரோ, இன்னும் வாங்கி முடிக்கல. போன வாட்டி எனக்கு இந்த அனுபவம் மாச்சா, இந்த வாட்டி இதோ இப்பதான் வந்தாங்க ஒரு 2 நாள் முன்னாடி. சரியா சந்திரசேகர், போய் வாங்கலாம் ட்ரெஸ் அது இதெல்லாம் பதிச்சுட்டான். ஐயோ சித்தி வேணா வேணா, நான் வாங்கல நீங்களே போய்க்கோங்க அப்படின்ட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி
0: தப்பிச்சாங்க இல்லீங்களா?
1: ஐயோ ப்ரோ என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஆண்கள்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கறது பண்ணுவோம், ஆனா பெண்கள் ஐயோ அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள
0: நன்றி.
2: அனுபவங்களை
0: பத்தி
2: கடைகளுக்கு மற்ற கடைகளுக்கு போட்டின போது என்னுடைய திருமதி வந்து மற்றவங்க அப்படி பாத்து எடுக்கணும் இப்படி பாத்து எடுக்கணும் அது நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி மத்தவங்க சொல்றத கேட்டு, திருமதிகள் சொல்றத கேட்டு தொடக்க கல்யாணமான புதுசுல கூட போவாங்க. போனாங்கன்னு ரொம்ப நேரத்தை வளர்த்திடுவாங்க. ஏன்டா இவங்க கூட நம்ம வந்த போல இருக்குதே, நமக்கே வருமானம் கம்மியா இருக்கு, நமக்கு அதிகமான செலவு வைக்கிறாங்களே என்னன்னு
0: வெயிட் பண்றது. ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு அது ஒரு ஆப்பு வைக்குது இல்லீங்களா?
2: ஆமா, குழந்தைகள் குடும்பம் அந்த அந்த குறைபாடு குறைஞ்ச நேரத்துல எங்களுடைய மகள் வந்துட்டாங்க. அவங்க
0: பல்லறி
2: நேரங்கள்ல அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அதே கோணத்துல இவங்க அம்மா கழிச்சுட்டு போனாங்க. இதே மாதிரி போடுவாங்க,
0: மத்தவங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கணும் இல்லீங்களா?
2: எங்க பொண்ணு திருமதி ஆக
0: இடைவெளிகள்
2: கொஞ்சம் கொஞ்சம்
0: ஓகே சார், சூப்பர்.

0: இது எடுக்க போறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 500, இந்த ஒரு 1000, உனக்கு பிடிச்சிருந்தாலும்
1: நீங்க வாங்கிக்கங்க, என்ன ஆளை விடுங்கன்றீங்க. நீங்களும் பேசலாம், எந்த தலைப்பு பத்தீங்கன்னா, நாங்க ஷாப்பிங் பார்ட்னர்ஸ், ஆனா வந்து கடையில நாங்க வெயிட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அனுபவங்களை பத்தி நீங்களும் நம்முடைய நிகழ்ச்சியில பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேரம் 12:22:46. புதுவையின் ட்ரெண்டோடு மாஸ்க் காட்டும் ஒரே ஸ்டேஷன் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களின் யதார்த்தமான கதைகளால சனிக்கிழமை மதியத்தை வேற லெவல் பாசிட்டிவ் வைபா மாத்திர உங்கள் லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி பேசுங்க தோழா. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எந்த ஷோரூம் வாசல்ல நின்ன ஒரு அம்பையர் வந்து நம்ம கிட்ட ஆஜரா இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் புதுவையில இருந்து ஆசிட்டு பேசுறேன்.
3: ஓகே சார், சொல்லுங்க சார்.
4: போனோம்னா அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சார், துணி பர்ச்சேஸ் இருக்கு, நகை பர்ச்சேஸ் இருக்கு. அதுவும் பர்ச்சேஸ் போறதுல கடையில கூட்டம்னா கூட சமாளிச்சிடலாம் சார். நம்ம ஆளுங்களை கூட்டின்னு போயிட்டு அங்க செலக்ஷன் பண்ணி வெளியில உள்ள போதும் போயிடும். அந்த அனுபவம் இருக்கா சார் உங்களுக்கும்?
3: அதனாலதானே சார் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோம்.
4: நீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்க?
3: அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அது 2 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. அது 2 நிமிஷமா 2 மணி நேரமான்றது நமக்கு தான் தெரியும்.
4: சார், நமக்கு பொறுமை இருக்கிறத விட துணி எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க. அவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க. அவங்க வந்து எடுத்து எடுத்து எடுத்து காமிப்பாங்கம்மா, இது நல்லா இருக்குமா, இது பாருங்கம்மா, இந்த கலர் பாருங்கம்மா, இந்த கலர் யாருக்குமா எடுக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு, உங்க பொண்ணுக்கு. அதுல ஏதாவது படம் பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அப்பதான் எடுப்பாங்க. பேர் சொல்லுவாங்க,
3: ஓகே,
4: அந்த நடிகை பேர் சொல்லுவாங்க.
3: போட்டீங்க
4: இது ரொம்ப எடுப்பா இருக்கு.

கடைசியா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் நெய்ய மாட்டாங்களா அப்படி எப்படி

0: குழந்தைங்க போய் எடுத்து போடுவாரு, எல்லாருக்கும் எடுத்து போடுவாரு. எடுத்து போட்டு இது பண்ணுவோம்னா இந்த கலர்ல கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். அப்புறம் இதுல கொஞ்சம் துணி நைஸா இல்லையா, என்ன சார் நெய்றவங்க என்ன சார் இப்படி
1: அங்க இங்க போய் நெய்றவங்க கிட்டே போடுவாங்க கடைசியா.
0: உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்னு நெய்ய மாட்டாங்களா அப்படி எப்படின்னு போயிட்டு எல்லாம் பேசி முடிச்சு எடுத்து வந்து பில் போட்டுட்டு பில்லு போற இடத்துல சார் இது கொஞ்சம் சரியில்லை இது போய் மாட்டிட்டு
1: வந்துடுறேன் கடைசி நேரத்துல அப்பயும் விட மாட்டாங்க.
0: ஆமா அது இப்ப எல்லாருக்கும் மூணு ஃபுளோர் வச்சிருக்காங்க சார், இப்ப வசதியா சில்ட்ரன் ஒன்னு லேடிஸ் ஒன்னு ஜென்ட்ஸ் ஒன்னு.
1: ஆமா
0: அது கொஞ்சம் பரவாயில்ல, அதுல போனா கூட நகைக்கு போனோம்னா அப்படித்தான் ஏங்க இதுல இந்த மாடல் இருக்கு இதுல இந்த மாடல் இருக்கு இதுல இருக்கு இந்த மாடல்ல இதுல இந்த கொஞ்சம் இது ஒட்டி இருக்குன்னா இது இது அவங்க தப்பா பண்ணிட்டாங்க இதுல இருக்குது இதுல வந்து இதுல
1: இருக்கு இல்லீங்களா. ஆமா
0: வாங்கிட்டீங்க
1: இந்த சொல்லி இல்லீங்களா. ஓகே ஓகே சூப்பர் சார், நல்லா கருத்துக்களை நல்லா பகிர்ந்துட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே ஓகே சூப்பர், நல்லா பேசுனீங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: ஓகே ஆண்களே, நீங்களும் ஜவுளி கடை வாசல் நின்று வெயிட் பண்ணவங்களா அப்படின்னா நம்முடைய நிகழ்ச்சிக்கு உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 என்று எங்களுக்கு

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: நேரம் 12:33, 8 நொடிகள். வெண்ண மக்களே, இன்னைக்கு நம்ம லைவ் லைன்ல வந்த ஒவ்வொரு ஷாப்பிங் பார்ட்னர்ஸும் தங்களோட யதார்த்தமான கதைகளை பகிர்ந்து இந்த சனிக்கிழமை நண்பர்களை செம கலகலப்பான ஒரு மேடையா மாத்திட்டீங்க. இது உங்க இதய துடிப்பு ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகளால வம்பிழுத்தும் யதார்த்தமான கதைகளால நேயர்களை சிரிக்க வச்ச உங்க லோக்கல் சாம்பியன் நிகழ்ச்சி பேசுங்க தோழ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம பேசின ஷாப்பிங் பார்ட்னர்ஸ் ஆண்களின் வெயிட்டிங் கலாட்டாக்கள் வெறும் ஜாலி பேச்சு மட்டும் இல்லைங்க. கடைக்கு வெளியே மணிக்கணக்கா வெயிட் பண்ணினாலும், பில்லிங்ல எவ்வளவு தொகையை கொடுத்தாலும், தன் வீட்டின் பெண்களின் புன்னகைக்காக அதை சகிச்சுக்கிற அத்தனை ஆண்களின் அன்பும் கம்பீரமும் தான் இந்த தலைப்பு. மீண்டும் இதே போல ஒரு அதிரடியான உங்க மனசுக்கு நெருக்கமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பு தோழன், நான் உங்க வீட்டு பிள்ளை ஆட்சே சீனு. பொறுமையிலும் கெத்து காட்டுவோம், அன்பால் உலகை வெல்வோம். இசையோடு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமகப் பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 1 லட்சத்திற்கும்

0: லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்கற 3500 கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள்
0: ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மஜ்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்

0: போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பாவல் இதோ வருகிறான். தொழிற்சாலை எந்திரங்களின் கர்ஜனை, நீராவியின் இறைச்சல், யந்திர சக்கரங்களின் மீது ஓடும் நாடாக்களின் படபடப்பு முதலிய சகல ஓசைகளையும் அமுங்கடித்து ஓங்காரமிடும் சுழற்காற்றாக ஒன்று கலந்தது. அத்தொழிலாளர்களின் குரல்கள் 8 திசைகளிலும் இருந்து ஜனங்கள் தங்கள் கைகளை ஆட்டிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வசமான கொதிப்படைந்த வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டும் திரண்டு ஓடி வந்தார்கள். ஓய்ந்து களைத்த அவர்களது உள்ளங்களில் பதுங்கி கிடந்த அதிருப்தி உணர்ச்சி உயிர் பெற்றெழுந்து போக்கிடம் தேடி முட்டி மோத ஆரம்பித்தது. எனவே அந்த அதிருப்தி உணர்ச்சி தனது அகன்ற இறக்கைகளை வீசி அடித்து மேலே பறந்தெழுந்தவாறு தன்னோடு அந்த மக்களையும் கட்டி பிணைத்து இழுத்தோடிக்கொண்டு அவர்களை ஒருவருக்கொருவர் மோதி சாட விட்டுக்கொண்டு வெற்றிகரமாக வெளிப்பட்டது. அந்த உணர்ச்சியினால் அவர்கள் மனத்தில் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஜுவாலை வீசி கனன்றது. ஜனசமுத்திரத்திற்கு மேலாக புகைக்கரியும் செத்தூளும் பறந்து கவிந்தன. அவர்களது உணர்ச்சி வசப்பட்ட முகங்களில் வியர்வை பூத்து மினுமினுத்தது. கன்னங்களில் கருத்த வியர்வை நீர் வழிந்திறங்கியது. அவர்களது கரிய முகங்களில் கண்களும் பற்களும் மட்டும் பிரகாசமாக பளிச்சிட்டன. சிசோவும் மகோதீனும் நின்றிருந்த இரும்பு குவியலின் மீது பாவலும் ஏறி நின்றான். தோழர்களே என்று அவன் கத்தினான். அவனது முகம் எவ்வளவு தூரம் வெளுத்து போய்விட்டது, உதடுகள் எப்படி நடுங்குகின்றன என்பதையெல்லாம் தாய் கவனித்துக் கொண்டிருந்தாள். தன்னையும் அறியாமல் அவள் கூட்டத்தினரை இடித்து தள்ளிக்கொண்டு முன்னேறி சென்றாள். யாரம்மா நீ, ஏன் இப்படி இடித்து பிடித்து கொண்டு போகிறாய் என்று அவளை நோக்கி எரிந்து விழுந்தார்கள் தொழிலாளர்கள். அவர்களும் அவளை பதிலுக்கு இடித்து தள்ளினார்கள். என்றாலும் அதனாலெல்லாம் அவள் பின்தங்கிவிடவில்லை. தோளாலும் கையாலும் இடித்து மோதி கூட்டத்தை பிளந்து கொண்டு அவள் முன்னேறினாள். தன்னுடைய மகனுக்கு பக்கத்தில் சென்று தானும் நிற்க வேண்டும் என்ற உணர்ச்சியே அவளை உந்தி பிடித்து தள்ளிக்கொண்டு முன்னேற செய்தது. தோழர்களே என்ற அந்த வார்த்தை அவனது நெஞ்சிலிருந்து வெடித்து பிறந்தபோது அவனை பொறுத்தவரையில் பரிபூர்ண அர்த்தபாவம் கொண்டிருந்த அந்த வார்த்தையை சொன்னபோது அவனது தொண்டைக்குழி போராட்ட உணர்ச்சியின் ஆனந்த வெறியால் அடைப்பட்டு திணறுவது போலிருந்தது. உண்மையாலும் உண்மையை பற்றிய கனவுகளாலும் கனன்றெறிந்து கொண்டிருந்த தனது இதயத்தை அந்த மக்களுக்கு சமர்ப்பித்துவிட வேண்டும் என்ற ஆசை அவனை பிடித்து உலுப்பியது. பெருங்களிப்புடனும் தெம்புடனும் அவன் மீண்டும் முழங்கினான். தோழர்களே, தேவாலயங்களையும் தொழிற்சாலைகளையும் கட்டி எழுப்புவது நாம். கை விலங்குகளையும் காசுகளையும் உருவாக்குவதும் நாம்தான். தொட்டில் முதல் சுடுகாடு வரை ஒவ்வொருவரின் உணவுக்கும் கழிப்பிற்கும் ஆதார சக்தியாய் திகழ்வது நாம். ஆமாம் ஆமாம் என்று கத்தினான் ரிப்பின். எங்கு பார்த்தாலும் சரி, நாம் தான் உழைப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். வாழ்க்கையிலேயோ நாம் தான் பின்னணியில் நிற்கிறோம். நம்மை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? நமது நன்மைக்காக யாராவது என்றாவது சிறிதளவாவது உதவி இருக்கிறார்களா? யாராவது நம்மை மனித பிறவிகள் என்றாவது மதிக்கிறார்களா? இல்லை, ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை என்று எங்கோ ஒரு குரல் ஒலித்தது. பாவல் மீண்டும் தன்னை சுதாரித்துக் கொண்டு அமைதியுடனும் எளிமையுடனும் பேசத் தொடங்கினான். மக்கள் அனைவரும் ஒரு 1000 தலை உடல் போல ஒன்று சேர்ந்து அவனை நோக்கி நகர்ந்தனர். அனைவரும் ஆர்வம் நிறைந்த கண்களோடு அவனது முகத்தையே பார்த்தார்கள். அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அள்ளிப் பருகினார்கள். நமது உரிமைகளுக்காக போராடும் ஆசையால் ஒன்று திரண்டு ஒருவரோடொருவர் பிணைந்து நின்று நாமெல்லாம் நண்பர்கள் என்ற உண்மையை உணர்ந்தாலன்றி நமது சுகவாழ்வை நாம் போராடி பெற முடியாது. விஷயத்துக்கு வா என்று தாய்க்கு பக்கத்திலிருந்து ஒரு முரட்டு குரல் கத்தியது. குறுக்கிட்டு பேசாதே என்று வெவ்வேறு இடங்களிலிருந்து 2 குரல்கள் ஒலித்தன. தொழிலாளர்களது கருத்த முகங்கள் நம்பிக்கையற்று சுருங்கி சுழித்தன. எனினும் பல தொழிலாளர்கள் பாவலின் முகத்தையே ஆழ்ந்து நோக்கிக் கொண்டிருந்தனர்.

0: கொண்டிருக்கிறார்கள். ஈவன் சோஷலிஸ்ட் முட்டாள் அல்ல என்றது ஒரு குரல். தைரியமாக பேசுகிறான் இல்லை என்று ஒரு நெட்டையான ஒற்றை கண்ணனான தொழிலாளி தாயை இடித்துக்கொண்டே சொன்னான். தோழர்களே, நமக்கு உதவி செய்வதற்கு நம்மை தவிர யாரும் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஒவ்வொருவரின் நன்மைக்காக நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். எல்லோருடைய நன்மைக்காகவும் ஒவ்வொருவரும் ஒன்றாக வேண்டும். நமது எதிரிகளை ஒழிப்பதற்கு இதுவே நமது தாரக மந்திரம். ஏ பயன்களா, இவன் உண்மையைதான் பேசுறான் என்று தன் முஷ்டியை மேலே உயர்த்தி காட்டிக்கொண்டே பேசினான் மகோதன். மேனேஜரை கூப்பிடுங்கள் என்று கத்தினான் பாவல். கூட்டத்தினர் மத்தியில் திடீரென ஒரு சூறாவளி காற்று சுழித்து வீசிய மாதிரி தோன்றியது. அந்த கூட்டமே அசைந்து கொடுத்தது. ஒரே சமயத்தில் எண்ணற்ற குரல்கள் உரக்க கத்தின.
1: கூப்பிடு, மேனேஜரை கூப்பிடு, அவருக்கு ஆள் அனுப்புங்க.
0: தாய் மேலும் முன்னேறி வந்தாள். பெருமிதமும் பெருமையும் பிரதிபலிக்கும் முகத்தோடு தன் மகனை ஏறிட்டு பார்த்தாள். பாவல் அந்த மதிப்பும் வயதும் நிறைந்த தொழிலாளர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தான். அது மட்டுமா, ஒவ்வொருவரும் அவன் பேச்சை காது கொடுத்து கேட்டார்கள். அவன் சொன்னவை அனைத்தையும் ஒத்துக்கொண்டார்கள். அவன் கோபாவேசம் அடைந்து மற்றவர்களைப் போல் வசை மாறி பொழியாதிருந்தது பற்றி அவளுக்கு பிடித்தது. தகர கொட்டகையிலே கல்மழை பொழிந்த மாதிரி கேள்விகளும் வசை மாறிகளும் குத்தலான வார்த்தைகளும் இறைந்து ஒலித்தன. பாவல் ஜனக்கூட்டத்தை குனிந்து நோக்கினான். தனது அகன்று விரிந்த கண்களால் அந்த கூட்டத்தினரிடையே எதையோ துழாவி காண்பது போல கூர்ந்து பார்த்தான். தூது செல்வது யார்? சிசோவ், விலாசவ், ரிப்பின்தான் சரி, அவன் துடியாக பேசுவான். திடீரென அமைங்கி போன குரல்கள் கூட்டத்தினரிடையே கலக்கலத்தன. அவரே வந்துவிட்டார், அதோ மேனேஜர். கூறிய தாடியும் நீண்ட முகமும் கொண்ட ஒரு நெட்டை மனிதன் வருவதற்கு வழிவிட்டு ஜனக்கூட்டம் இடங்கொடுத்து விலக்கியது.
1: வழியை விடுங்கள்
0: என்று சொல்லிக்கொண்டே தொழிலாளர்களை தொட்டுவிடாதபடி மெதுவாக வழிவிடும்படி கையாட்டிக்கொண்டே வந்தான் அவன். அவனது கண்கள் குறுகி சுழித்திருந்தன. மனிதர்களை அடக்கியாளும் அதிகாரியின் பழகிப்போன பார்வையோடு அவன் தொழிலாளர்களை முறைத்து பார்த்து கொண்டே முன்னேறினான். தொழிலாளர்கள் தங்கள் தொப்பிகளை எடுத்துவிட்டு அவனுக்கு மரியாதையாக வணங்கினர். ஆனால் அவனோ தான் பெற்ற மரியாதைக்கு பிரதி வணக்கமே செய்யாமல் முன்னே சென்றான். மக்கள் அனைவரும் வாயடைத்து போய் நின்றார்கள். கலக்கம் நிறைந்த புன்னகையும் அமைதியான வியப்பும் அவர்களிடையே பரவியது. குற்றம் செய்து கொண்டிருக்கும் போது பெற்றோரிடம் அகப்பட்டு கொண்ட குழந்தைகளைப் போல் திருக திருக விழித்தார்கள். மேனேஜர் தாயை கடந்து சென்றான். செல்லும்போது அவளது முகத்தை தனது உக்கிரம் நிறைந்த கண்களால் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த இரும்பு குவியலுக்கு எதிரே போய் நின்றான். யாரோ அவனை மேலே ஏற்றுவதற்காக கை கொடுத்து உதவ முன்வந்தார்கள். ஆனால் அவனோ அந்த உதவியை நிராகரித்துவிட்டு பலத்த வேகத்தோடு தானே மேலே தாவி ஏறி சிசோவுக்கும் பாவலுக்கும் எதிரே நின்றான்.
1: இதெல்லாம் என்ன கூட்டம்? நீங்கள் ஏன் வேலைக்கு போகவில்லை?
0: சில கண நேரம் ஒரே அமைதி நிலவியது. தானிய கதிர்களைப் போல் மனிதர்களின் தலைகள் ஆடி அசைந்தன. சிசோவ் தன் தொப்பியை எடுத்து வீசினான். தோள்களை செலுப்பினான். தலையை தொங்கவிட்டான்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் சொல்
0: என்று கர்ஜித்தான் மேனேஜர். பாவல் அவனுக்கு முன்னால் வந்து நின்று சிசோவையும் ரிப்பீனையும் சுட்டிக்காட்டிக்கொண்டு உரத்த குரலில் பேசத் தொடங்கினான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொண்டார். ஆந்திர மாநிலம் போகபுரத்தில் அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச பசுமை விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றினார். பயணத்தின் ஒரு பகுதியாக கர்நாடகா செல்லும் அவர் மைசூரில் உள்ள சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். கிளவுஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஈட்டி எறிதல் வீரர்கள் நீரஜ் சோப்ரா, யாஷ்வீர் சிங், தடகள வீரர் தேஜஸ்வின் சங்கர், ஜூடோ வீரர் வீராங்கனைகளான அஸ்மிதா, ஹர்ஷ் சிங், யாமினி ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளனர். எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் வணிக உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர் விலையை சுமார் 200 ரூபாய் வரை குறைத்துள்ளன. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த விலை குறைப்பு காரணமாக உணவகங்கள், தாபாக்கள், ஹோட்டல்கள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட வணிகத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்களின் சுமையை குறைக்க வாய்ப்புள்ளது. கிளாஸ்கோவில் இன்று நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா தலைமையில் நேற்று அரையிறுதியில் வெற்றி பெற்ற 10 இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் இறுதிப் போட்டிகளில் விளையாடுகின்றனர். இதன் காரணமாக இன்று இந்தியா பல பதக்கங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. நேரம் 1:03:05. அடுத்தவங்க வரைஞ்சி வச்ச கொட்டுக்குள்ள வாழற காலம் முடிஞ்சாச்சு. தன் வாழ்க்கையோட ரூட் மேப்பை தானே முடிவு பண்ற மாடர்ன் சிங்க பெண்களின் ராஜ்யம் இது. காதுகளுக்கு எனர்ஜி ட்ரீட், மனசுக்கும் அன்ஸ்டாப்பபிள் ஃபயர். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கனவுகளை துரத்துற பெண்களுக்காக, தடைகளை உடைச்சு ஜெயிக்கிற தேவதைகளுக்காக, உங்க திறமையையும் உங்களின் தனித்துவத்தையும் உலகத்துக்கு உரக்க சொல்ல போற இந்த நிகழ்ச்சியின் ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். நான் உங்கள் அன்பு தோழன், உங்களை ஆகாயத்துல தூக்கி வச்சு கொண்டாட வந்திருக்கும் உங்க ஆர்ஜே சீனு. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில இப்ப நாம பாடல் கேட்கலாம், போகன் திரைப்படத்திலிருந்து.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: நேரம் 1:18. புதுச்சேரி கடற்கரை அலைகள் கூட ஓய்வெடுக்கும், ஆனா நம்ம FM ரெயின்போ இசை என்னைக்குமே ஓய்வெடுக்காது. தன் சந்தோஷத்தை தியாகம் பண்ற பெண்களுக்கும் அவங்க சந்தோஷத்தையும் ஆளுமையையும் மட்டுமே கொடுக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம தனக்கான பாதையே தானே அமைச்சு ஓடுற ஒரு சுயசார்புள்ள தோழி இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ

0: புதுச்சேரியின் ஸ்டைலான பிரெஞ்சு தெருக்களை விடக்கத்தானது நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. புன்னகையால் வீட்டையும் தன்னம்பிக்கையால் இந்த சமூகத்தையும் ஆள பிறந்த பெண்களின் பிரத்யேக கொண்டாட்டமான இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ். தொழில் பண்ணணும், உலகத்துல தனக்குன ஒரு தனி இடத்தை உருவாக்கணும்னு கனவு காணற ஒரு எனர்ஜெட்டிக் விமன் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: ஓகே, செஞ்சி கோட்டையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து வெற்றியா, பாடல் வந்து மாறுகோ மாறுகோ மாறுகோ.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை? எண்கள் 2 2 7 1 7 6 0 மற்றும் 2 2 7 5 2 3 0 என்று எங்களுக்கு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பாட்டு கேட்க பல வழிகள் இருக்கலாம், ஆனா பெண்களின் கெத்தான தேர்வா இருக்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8. தோல்விகளை கண்டு பயப்படாம அதை வெற்றிக்கான படிக்கட்டா மாத்திர சிங்க பெண்களின் நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் சாய். எத்தனை தடைகள் வந்தாலும் என்னால முடியும்னு நிமிர்ந்து நின்னு இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசறதுக்கு ரெடியா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க கிட்ட நாம் பேசலாம். ஹாய், வணக்கம்.
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாண்டவர் பூமியில இருந்து தோழா தோழா. அப்ப இந்த பாட்டை வந்து நம்ம உங்களுக்கும் நிலையத்திற்கும் நேர் அனைவருக்கும் டெடிகேட் பண்றேன். ஏன்னா ஹாப்பி ஃபங்க்ஷன் டே சார் உங்களுக்கு சார்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம். நண்பர்கள் தினத்தை கொண்டாடி மகிழுங்கள். ஓகேங்களா?
2: தேங்க் யூ சார, தேங்க் யூ.
1: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: தேங்க் சார்.
1: ஓகே வா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் இருந்த கான்ஃபிடன்ஸே வேற லெவலில் இருந்தது. இதோ அவங்க விரும்பி ரிசிச்சு கேட்ட அந்த பாட்டு உங்களுக்காக இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் வரப்போகுது. பாட்டு முடிஞ்சு நான் வர்றதுக்குள்ளார அடுத்த சிங்கப்பெண் உடனே கால் பண்ணி லைனை பிடுங்க. நீங்கள் லைன் பிடிக்க வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்று எண்களுக்கு.

0: வானத்துல மேகம் கருத்தா மழை வரும். நம்ம எஃப்எம் ரெயின்போ ஆன் பண்ணா மனசுல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். உங்களை யாராலும் மாத்த முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டி கெத்து காட்டுற இடம் தான் நம்ம ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ். படிப்பு வேலை சொந்த கனவுகள் எல்லாத்திலையும் ஜெயிக்க துடிக்கிற நம்ம மாடர்ன் சிங்க பெண்கள் வரிசையில இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்கிற மகளிர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பரவின் திருவண்ணாமலை.
0: ஓகே, சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தெரிந்த மனம் படத்துல இருந்து எங்கெங்க நீ சென்ற போதும் அந்த பாட்டு.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை? இந்த பாடல் போயிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்ததா உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு இந்த புதுவையே ராக் பண்ண நினைக்கிற தோழிகள் டக்கு டக்குன்னு இப்பவே கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 என்று எங்களுக்கு.

0: நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: புதுச்சேரியின் சுட்டெரிக்கும் வெயிலை விடவும் சூடானது நம்ம FM ரெயின்போ தர எனர்ஜி. மதிய நேரத்து சோர்வை விரட்டி உங்களுக்குள்ளார இருக்கிற திறமையை உங்களுக்கே ஞாபகப்படுத்துற மேஜிக் தான் நம்ம ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ். அதாவது மல்டி டாஸ்கிங்ல உலகத்தையே மிரட்டி தன் தனித்துவமான திறமையில சாதிச்சுட்டு இருக்கிற மாடர்ன் தேவதைகள் வரிசையிலும் இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நேயர். அவங்க யாரும் சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், பாண்டம் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும்
0: நன்றி நன்றி நன்றி மேடம். சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: படம் காதல் தேசம் சார், பாடல் முஸ்தபா முஸ்தபா, அந்த பாடல்.
1: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை? அப்படியே முஸ்தபா முஸ்தபான்னு இப்ப டான்ஸ் ஆட போறீங்க, முஸ்தபா முஸ்தபான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி மேடம். இவ்வளவு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டை கேட்டு நம்ம மதியத்தையே பவர்ஃபுல் ஆக்கின அந்த தோழிக்கு நன்றியும். இதோ அந்த எனர்ஜி பாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்கலாம். இந்த பாட்டு போயிட்டு இருக்கிற கேப்ல அடுத்து பேச காத்துட்டு இருக்கிற தோழிகள் போனை கையில எடுங்க, டயல் பண்ணி லைனை பிடிங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்று எண்களுக்கு.

0: இசைக்கு எந்த எல்லையும் இல்லை. நம்ம எஃப்எம் ரெயின்போ பெண்களின் எனர்ஜிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. பெண்கள் நினைச்சா ஒரு வீட்டை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியும்னு உரக்க சொல்றேன். ஹாய் ஸ்நேகிதேவின் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தன் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற பெண்கள் மத்தியில இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு தோழி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோடீஸ்வரி பேசுறேன் சார்.
0: ஓகே மேடம், சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நீங்களும் இந்த பாட்டை மாதிரியே உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்களும் கேட்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:54:38 நொடிகள். மாசான பாடல்களோட அதை விட கெத்தான நம்ம தோழிகளின் ஃபயரான பேச்சோட இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில என் கூட பேசி பாடல் கேட்டு இந்த புதுச்சேரி மற்றும் எஃப்எம் ரெயின்போ நேர்களை இசை மழையில் நினை வச்ச அத்தனை ஸ்நேகிதிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு லைன் கிடைக்காத தோழிகள் தயவு செஞ்சு அப்செட் ஆகாதீங்க. இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு விருப்பமான மனம் விரும்புதே ஷோ இருக்கும். அதுல உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். யாரோ ஒரு உங்க எல்லைகளை தீர்மானிக்க விடாதீங்க. உங்க கனவுகளுக்கு சிறகுகள் கட்டுங்க. ஆகாயத்தை ஆள பிறந்தவங்க நீங்க தலை நிமிர்ந்து வாழுங்க. இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். மீண்டும் நாளை மதியம் சரியா 1 மணிக்கும் இதே அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜியோட உங்களை சந்திக்க வரும். அதுவரை உங்களிடமிருந்து கெத்தோடும் அன்போடும் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் அன்பு தோழன் ஆர்ஜே சீனு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கீப் ஃபைட்டிங், கீப் வின்னிங். பை பை, டேக் கேர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இன்று மதிய வணக்கம். காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ ஓல்ட் ஹிட்ஸ் லவருக்காக நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நிறைய

வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சாங் உங்களுக்காக பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஸோ சவுந்தரராஜன் மட்டும்தான் பாடியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க கூட ஜோடியாக வந்து பி. சுஷிலாவும் பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: காலத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 2:21.

12 மணித்துளிகளை நம்மளுடைய ஓல்டு லிஸ்ட்ல செகண்ட் வரக்கூடிய சாங் உங்களுக்காக தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்கலாம் TM சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாரு சிங்கிள் சோலோ சாங் உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2:31 ஆயாச்சு. சோ நம்மளுடைய ஓல்டு சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல அடுத்ததா நம்ம கேட்க போற பாடல் வந்து நான் பேச நினைக்கிறதுல நீங்க பேச முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ பாலும் பழமும் திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கீங்க கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன்

0: காலத்து வென்று காணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 2:34 மணித்துறைகள்ல நம்ம அடுத்ததா கேட்க போற பாடல் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். காதலிக்க நேரம் இல்லை. ஸோ அந்த காலத்துல எல்லாம் உங்க கையெல்லாம் வலிக்குதானா பேக் தூக்கிட்டு வருவா அந்த மாதிரி கேட்கிற ஒரு ஸ்லாங்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா,

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காலத்தன்று காலங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2:40 நிமிடம் ஆயாச்சு. சோ நம்மளோட நிகழ்ச்சியில நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல அடுத்ததா வரக்கூடிய பாடல் உங்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல இருந்து சோ லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். சோ லில்லி அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளார் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்னு சொல்லவா? சோ நம்ம வந்து எனக்கு 10 வருஷம் கல்யாணம் ஆகி நடந்திருக்கு, 25வது வருஷம், 50வது வருஷம், 100வது வருஷம், 75 அப்படின்னு நம்ம நிறைய செலிப்ரேட் பண்ணோம்ல. அதுல இந்த 30வது திருமண ஆண்டு விழாவை வந்து கொண்டாடும் வகையில தம்பதியருக்கு வந்து இந்த பாரம்பரிய மலரான லில்லி மலர் வந்து கொடுப்பாங்களாம். சோ அது வந்து இது வரலாறு. சோ எதுக்காக அது அப்படின்னா இந்த 3 சகாப்த கால அன்பு மற்றும் அர்ப்பணிப்பை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சதோட இந்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்காங்க உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கலைத்தவன்று கானங்கள் நிகழ்ச்சியோட நிறுவத்தனத்தில் இருக்கோம். சொன்னைக்கு நம்மளுடைய ஓல்டு சாங்ஸோட பிளேலிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மனநேரவோட ஃபைனலாக சாங் எந்த படத்துலேருந்து உங்களுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பறவை திரைப்படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்டோம். ஸோ ஃபாஸ்ட்டாக நடங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் இவர் என்னடா மெல்ல நடன்னு சொல்கிறாரு. ஸோ அதையும் தாண்டி அன்று வந்தது இதே நிலா அப்படின்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்துலேருந்து எஃப்எம் பிரெயின் போல அடுத்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோவான கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி இருக்கு. தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்காங்க நம்மளுடைய தொகுப்பாளர் ஏஞ்சலா. ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271 76 மற்றும் 2275 23

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லூரி பூக்கள். இன்னைக்கு கல்லூரி பூக்கள் ஷோல உங்க கூட ஜாலியா ஃபன்னான கேம்ஸ் விளையாடி என்டர்டெயின் பண்ண வந்திருக்கேன்னா உங்க ஏஞ்சலா. இன்னைக்கு நம்மளோட கல்லூரி பூக்கள் ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம், நிறைய கேம்ஸ் விளையாட போறோம். இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 and 2271 2275230.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். இன்னைக்கு நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில உங்க கூட நான் என்ன கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா யோசிக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு நம்ம மாத்தி யோசிக்க போறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மாத்தி யோசி கேம் தான் ஆட போறோம். மாத்தி யோசியில நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 ஆர் 2275230. கல்லூரி புகழ் நிகழ்ச்சியை கேட்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் மக்களே. நம்ம கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில் மாற்றி வச்சு விளையாடுறதுக்காக ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசுவோம். அவங்க என்னென்னலாம் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட காலேஜ் லைஃப்பை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றத நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வெற்றி, சென்னையிலேருந்து பேசுறாங்க.
1: வெற்றி, ஓகே. உங்கள் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ படிக்கிறேன்.
1: ஓகே.
2: காலேஜ் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50% காலேஜ் லைஃப், 50% ஃப்ரெண்ட்ஸோட தான் லைஃப் போயிட்டு இருக்கு. நல்லா ஜாலியா
1: போயிட்டு இருக்கு.
2: எஸ் எஸ் எஸ்.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க என்னலாம் பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல?
2: இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃப்ரீ டைம் வந்தாலே அது வந்து எங்க கிளாஸ் டைமா தான் இருக்கும். ஏன்னா பாதி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம
1: கிளாஸ் டைம் ஃப்ரீ டைமா உங்களுக்கு அப்போ?
2: ஆமா ஆமா ஆமா. அவங்க பார்த்து டீச்சர்ஸ் பார்த்து அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் பாதிப்பு இல்ல. அந்த மாதிரி
1: அப்ப அரியர்லாம் நிறைய இருக்குமோ?
2: அத பத்தி பேசணுமா? கண்டிப்பா.
1: ஓகே, அப்ப நம்ம அதை தவிர்த்துக்கலாம்.
2: ஆமா ஆமா.
1: இப்போ உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான டீச்சர் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா உங்க காலேஜ்ல?
2: எங்க ஃபேவரட்டான டீச்சரே வந்து எங்க இங்கிலீஷ் டீச்சர் தான்.
1: ஓ, ஏன் அப்படி?
2: ஏன்னா அவங்க தான் ஒரே மேம் கிளாஸுக்கு வர்றது, வேற ஒண்ணும் இல்ல.
1: ரைட். சரி, எப்படி நீங்க அசைன்மெண்ட்லாம் வந்து கரெக்ட் டைம்ல சப்மிட் பண்றீங்களா, இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து காப்பி அடிச்சு லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸ்கியூஸ்லாம் வாங்கிட்டு போய் சப்மிட் பண்ணுவீங்களா? என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க?
2: நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த மேடம், நீங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதாவது வந்து ஒரு டேப்ப போட்டு ஒட்டிட்டு அது பேண்டேஜ் சொல்ற இந்த முடிஞ்சது
1: அப்படி சொல்றீங்க?
2: ஆமா.
1: அப்ப எதுவும் கேள்வியே கேட்க முடியாதுல்ல?
2: கேள்விக்கு பிச்சு, அது பேண்டேஜ் பிச்சுட்டா தெரிய வந்துடும். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்லதான் இருக்காது.
1: பர்ஃபார்மன்ஸ்லதான் இருக்கு.
2: ஆமா ஆமா ஆமா.
1: நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவேன்னு சொல்றீங்க, அரியர் பத்தி எல்லாம் பேசுறீங்க, அப்படி வச்சு பாக்கும்போது நீங்க பேக் பெஞ்சர் தானே?
2: பக்கா பேக் பெஞ்சர் மேடம். ஃப்ரெண்ட் பெஞ்சர் நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது?
1: அவங்க இடம்

0: கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல நீங்க பேக் பெஞ்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பீங்களா?
1: அது அதுவும் அமைஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல,
0: அமைஞ்சிருச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி, எத்தனை பேர் சேர்ந்த குழு நீங்க?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேங்க் பெஞ்சா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட் பெஞ்ச் ஒன்று தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்க மூலியமா தான் நம்ம வந்து படிப்பு விஷயங்களை சாதிக்கிறது.
0: நான்
1: சரி, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்களே, பேக் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாம
0: வந்துட்டேன்.
1: ஆனா வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்னதான் கை காமிச்சு போய் பண்ண சொன்னாங்க செமினாரு.
0: எனக்கு
1: டாபிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது.
0: சகஜம்தானே. ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, ஓகேவா? நீங்க வந்து நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு வந்து யோசிக்க கூடாது, ஆனா அப்படி எல்லாம் வந்து சொன்னீங்கன்னா நீங்க அவுட்.
1: என்ன
0: கோர்ஸ் பண்றீங்க?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் 6 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க, போனோம்.
0: எங்க போனோம்?
1: இது சர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வரணும் சொல்லிருக்காங்க. சோ வந்து நான் ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம் நினைக்கிறேன்.
0: ஏன் வரணும் சொன்னாங்க?
1: இன்னைக்கு வந்து கொஞ்சம் புக் படிக்கலாம்னு இருக்கேன்.
0: என்ன புக் படிக்க போறீங்க?
1: நாளைக்கு டியூஷன் போணுமா? ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல.
0: ஏன், என்ன டியூஷன் போறதுனா உங்களுக்கு பிடிக்காதா?
1: ஆகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு பாக்குறேன்.
0: போய் குடிக்க வேண்டியது தானே.
1: ரெக்கையா இருக்கு, ஏசி ஆன் பண்ணுமா தெரியல.
0: ஏன் தெரியல?
1: உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு.
0: என் வாய்ஸ் நல்லா இருக்கா?
1: செருப்பு போடாம நடக்கிறது ரொம்ப காலுக்கு இறஞ்சலா இருக்கு.
0: அப்ப செருப்பு போட்டு போலாம்ல.
1: ஏர்போன்ஸ்ல பேசினா இன்னும் கொஞ்சம் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன்.
0: அப்ப பேசுங்க, ஏர்போன்ஸ்லயே பேசுங்க.
1: இந்த கத்தி தெங்க வச்ச ரொம்ப இதுவா இருக்கு.
0: ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை?
1: சாக்லேட் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த மயக்கம் தெளிவு நினைக்கிறேன்.
0: சாக்லேட் சாப்பிட்டா சுகர் வராதா?
1: கேலண்டர்ல நீங்க தேதினு தெரியல. ஓ, ஆகஸ்ட் வந்துச்சா? ஓகே, ரைட்.
0: ஆமா, இன்னைக்கு ஆகஸ்ட் 1 தெரியாதா உங்களுக்கு?
1: எங்க அப்பா வந்து இன்னைக்கு நைட் படத்துக்கு போலான்னு கூப்பிட்டுருக்காரு.
0: வெரி குட், பரவாயில்ல, நீங்க வந்து சூப்பரா பேசுனீங்க. எனக்கே டஃப் கொடுப்பீங்க போல. நீங்க
1: என்ன பாரு, ஆனா நீங்க சொல்றதுக்கும் நான் சம்மந்தமே இருக்க நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ தேடிட்டேன்.
0: உண்மையாலுமே வந்து நீங்க ரொம்ப சூப்பரா பேசிருக்கீங்க. நான் வந்து சரி, நீங்க வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெனால்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கடைசியில வந்து நீங்க சூப்பரா பேசினதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
1: Thank you
0: for calling.
1: Thank you.
0: இதே மாதிரி நீங்களும் ஜாலியா இந்த மாத்தியோசி கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் சரியா 3:16:48 ஆயிட்டு இருக்கு. கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட கேம் என்ன டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்தி யோசி. சூப்பரா ஒரு காலர் வந்து நல்லா என்டர்டைனிங்கா பேசி எனக்கே டஃப் கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்களும் டஃப் கொடுக்கணும், நல்ல ஒரு ஃபன்னான ஈவெண்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் மக்களே. கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 3:22 ஆயிட்டு இருக்கு. நம்மளோட கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில இன்னைக்கு மாத்தி ஓசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்தாங்க, ஜாலியா பேசினாங்க, ஃபன் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
1: என் பேரு அபிநயா.
0: ஓகே அபிநயா, என்ன காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க?
1: இருக்காங்களோ
0: வீட்டுல இருக்கவங்க கூட ஜாலியா இருக்கும்.
1: வீட்டுக்கு
0: வெளில ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது?
1: பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அவங்க கூட என்ன கிளாஸ் டைம்ல ஃப்ரீ பிளே பீரியட் ஆச்சுன்னா எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு சும்மா எல்லாரோட வாய் புடிங்கிட்டே இருப்போம்.
0: அப்படி ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ஸ்கூல் லைஃப்.
1: ஆமா.
0: ஸ்கூல்ல காலேஜ்ல நீங்க எப்படி, ஃப்ரண்ட் பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்துட்டு டாப்பரா, டாப்பர் ஸ்டூடெண்டா இல்ல பேக் பெஞ்சரா?
1: மத்தபடி புக் படிச்சுட்டு
0: ப்ரொஃபசர் நடத்துறது கவனிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்டா தானே இருப்பீங்க. அங்க அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா உங்க காலேஜ்ல
1: ப்ரொஃபசர் ஃபேவரட் ஸ்டூடெண்டா?
0: இல்ல, நீங்க வந்து யாருக்காச்சும் ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச
1: ஹெச்ஓடி ஸ்கூல்ல இருந்திருக்கேன், பட் காலேஜ்ல எல்லாம் இல்ல. காலேஜ்ல என்னோட ஹெச்ஓடி நல்லா பேசுவாங்க, பட் நான் போய் அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி இது என்ன அப்படின்னு கேட்க மாட்டேன். அவங்களே வந்து சொல்லி கொடுப்பாங்க.
0: அவங்களே வந்து சொல்லி கொடுப்பாங்க, நீங்க போவீங்க, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருப்பீங்க அப்படி. வெளியில வந்து நீங்க சொல்றீங்கல்ல, நான் வந்து ஃபேமிலி கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஃபேமிலி கூட வந்து நீங்க ரொம்ப ஃபன் பண்ணியோ இல்ல மத்தவங்களை கலாச்சோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா?
1: நாங்க எங்க சிப்லிங்ஸ் குள்ளே நைட் கொஞ்சம் நைட் தூங்க லேட் ஆச்சுனா நாங்க மூணு பேரும் ஒருத்தர் கலாச்சிட்டு அப்படி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட கசின்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட பேசிட்டு ஒருத்தர் கலாச்சிட்டு அது மாதிரி அப்படிதான்
0: இருப்பீங்க. ஆனா நீங்க வந்து வெளியில பாக்குறப்போ இன்ட்ரோவர்ட்டா தெரிவீங்க, ஆனா இன்ட்ரோவர்ட் கிடையாது.
1: ஆமா, கிடையாது.
0: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம விளையாட போற கேம் என்ன தெரியும்ல?

0: தெரியும்.
1: மாத்தி யோசி ஓகேவா. அதில் வந்து ரூல்ஸ் என்னன்னா, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற போது நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லி யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஆமா இல்லை எஸ் நோலாம் சொல்லக்கூடாது ஓகேவா. ரெடியா? Your time starts now. நீங்க எப்படி பாட்டெல்லாம் கேப்பீங்களா?
0: இந்த கார்லாம் இருக்கு, நல்லா இருக்கு.
1: அப்படியா, என்ன கலர்ல இருக்கு கார்?
0: இங்க வந்து ஃபேன் வந்து சுத்திட்டே இருக்கு.
1: ஃபேன் சுத்ததான செய்யும். அப்ப ஆஃப் பண்ணுங்க.
0: நடந்துட்டே இருக்கே நானு.
1: ஏன் நடக்கறீங்க?
0: பேக் வேற வெயிட்டா இருக்கு.
1: பேக் வெயிட்டா இருந்தா எப்படி நடக்க முடியும்?
0: உப்புல பதற கண்ணி புண்ணடி இருக்கு.
1: இன்னைக்கு என்ன
0: டேட்டு?
1: ஓகே, அவுட் அவுட் அவுட். நீங்கள் வந்து யோசிச்சிட்டீங்க, அதனால வந்து இந்த மாத்தி யோசிச்சில வந்து நீங்கள் அவுட். அதுக்கு

0: கண்ணு முன்னாடி விட்டு.
1: இன்னைக்கு என்ன டேட்டு?
0: என்ன
1: பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் காலிங். மக்களை இதே மாதிரி நீங்களும் மாத்தி யோசி கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 ஆர் 2275230. தொடர்ந்து கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்கலாம். ஒரு பாட்டுக்கு அப்புறமா எதிர்நீச்சல் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: இன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் மக்களே. நேரம் சரியா 3:32 ஆயிட்டு இருக்கு. கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மாத்தி ஓசி கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போயிட்டு இருக்கு. நிறைய காலர்ஸ் கால் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான மெமரிஸையும் மொமெண்ட்ஸையும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி கேமையும் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு நினைச்சிங்களா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: கல்லூரி புகழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட மாத்தி வச்சு விளையாடுறதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து பாண்டிச்சேரி. என் பேரு ரேவதி.
0: ஓகே, ஹாய் ரேவதி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப்லாம், காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது?
1: ரொம்ப நல்லா போகுது.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் பிடெக் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன்.
0: பிடெக் ஃபைனல் இயர், ஓகே. ஃபைனல் இயர்னா உங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும்ல? அது இந்த ஹெக்டிக்கான டைம்க்கு நடுவுலயும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுக்குலாம் டைம் இருக்கா?
1: டைம் அப்படி எப்பயாவது இந்த வீக்கெண்ட்ஸ்ல இருப்போம். ப்ராஜெக்ட்காக வெளியே போகும்போது அப்படியே அந்த டைம்ல என்ஜாய் பண்ணிப்போம்.
0: அந்த டைம்ல என்ஜாய் பண்ணிப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க.
1: இந்த ஒரு 5 மெம்பர்ஸ் அது மாதிரி தான்.
0: ஓகே.
1: நல்லா இருக்கு. வெளியே எங்க போவோம், ரொம்ப அடிக்கடிலாம் இல்ல, ஆனா எப்பயாவது போனா கொஞ்சம் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி போவோம்.
0: எப்பயாச்சும் போனாலும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
1: அது மாதிரி தான்.
0: ஓகே ஓகே. சரி, உங்களோட காலேஜ்ல நீங்க எப்படி, ஒரு டாப்பர், ஃபர்ஸ்ட் பெஞ்சரா, இல்ல வந்து பேக் பெஞ்சில ஜாலியா உட்காந்துட்டு படிக்கிற நேரத்துல படிச்சுட்டு மத்த நேரத்துல ஃபன் பண்ற ஒரு பர்சனா?
1: இல்ல, ஆக்சுவலா வந்து இந்த இது செமஸ்டர் கிட்ட வரும்போது மார்க் வந்துடும், மற்றபடி இந்த இது இன்டர்னல் எக்ஸாம் டைம்லாம் அவ்வளோ இருக்காது. ஆவரேஜும் இல்ல, ஓகேவா படிப்பேன்னு வச்சுக்கோங்களா. எக்ஸாம் செமஸ்டர்ல மார்க் வந்துடும். ஆனா
0: ஓகே, எதுல மார்க் எடுக்கணுமோ அதுல எடுத்துருவீங்க. அரியர் வைக்காம.
1: ஆமா,
0: பரவாயில்லையா. அப்ப உங்களுக்குள்ள நிறைய இன்பில்டான டேலண்ட் இருக்கும் போலயே. உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன என்ன? ஃப்ரீ டைமா இருக்கு, ஃப்ரீயா இருக்கும்போது இல்ல வந்து ஏதாச்சும் லோவா ஃபீல் பண்ணும்போதெல்லாம் என்ன
1: பண்ணுவீங்க? நான் புக்ஸ் படிப்பேன், இல்லனா கிராஃப்ட் வர்க் அந்த மாதிரி பண்ணுவேன்.
0: கிராஃப்ட் வர்க் அந்த மாதிரி பண்ணுவீங்க. சாங்ஸ்லாம் கேக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
1: சாங்ஸ் கேட்பேன்.
0: ஓகே. அப்ப சாங்ஸ் கேப்பீங்களா, சாங்ஸ் பாடுவீங்களா?
1: இல்ல இல்ல, பாடல மாட்டேன்.
0: எல்லாரும் இதுல மட்டும் தெளிவா இருக்கீங்க. நானும் யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டுவாங்க பாட வைக்கலாம்னு பாக்குறேன், யாரும் மாட்ட மாட்டீங்க.
1: வெறும் லிசன் பண்றதுதான்
0: எப்படி வேணா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு காலேஜ் காலேஜ்ல அன்னைக்கு ஒரு நாள் வந்து போவேணாம்னு நினைச்சு சரி போவோமேன்னு கிளம்பி போய் அங்க போயிட்டு அவங்க நேரம் பார்த்து நீங்க டீச்சர் கிட்ட மாட்டின நாள்
1: இருக்கு, நிறைய இருக்கு அது மாதிரி. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டு போவேணா தான் நினைச்சோம். அதுல ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் போயிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேரு வேணா வேணாங்க. சரி, இவ சொல்றாலே நம்ம போவோம் போயிட்டோம். அன்னைக்கு பார்த்தா மேம் வந்து பிரசன்டேஷனுக்கு வந்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் டேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, போயிட்டு சும்மா இருப்போம் போனா மேம் வந்து பரவாயில்ல வராதவங்க நாளைக்கு எடுத்துட்டோம், நீங்க இன்னைக்கே எடுங்கன்னுட்டு அவ்வளவுதான் அன்னைக்கு வச்சு எங்களை செய்ய பேன்னு செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேரும் மாட்டிட்டு முழிக்கிறோம். அந்த பொண்ணு ஆக்சுவலா தப்புச்சுட்டா என் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க ரோஸ்ட் பண்ணிட்டா. நான் அதை சொன்னல போவாதீங்கன்ட்டு அப்படின்ட்டு
0: கட்சியில கடமை உணர்ச்சி வந்து நீங்க காலேஜ் போனது தப்பா போச்சு.
1: ஆமா, போயிட்டு நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா நெக்ஸ்ட் டே அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கவே இல்லை, ஏன்னா நாங்கதான் குரூப்பா அந்த டீமா பண்றதுனால எங்களை வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. அவகிட்ட கேட்க கூட இல்லை,
0: என்ன
1: நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்.
0: எந்த ஊருக்கு?
1: நான் இப்ப நடக்கல.
0: ஏன் நடக்கல?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு அவுட்டிங் போலாம்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படியா, சூப்பரான விஷயம். எங்க போறீங்க எல்லாரும்?
1: நான் வந்து இப்ப சாப்பிடல.
0: ஏன் சாப்பிடல? சாப்பிடலனா உடம்பு கெட்டு போய்டும்ல.

0: ஐயோ
1: ஐயோ, இது என்ன புதுசா இருக்கு, லிஸ்ட்லயே இல்லையே இது. ஓகே, ஆனா நீங்க வந்து நல்லா ட்ரை பண்ணீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, ஆனா நீங்க வந்து ஒரு குட் ட்ரை பண்ணீங்க. நமக்கு ட்ரை பண்றதுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷன் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
0: தேங்க்யூ
1: ஃபார் காலிங். நம்ம ரேவதி வந்து ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவங்க ஜோன் அவுட் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்றது தானே ஃபர்ஸ்ட். நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது வேற, ஆனா நம்ம ட்ரை பண்ண கத்துக்கணும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஜாலியா இந்த மாத்தி வசி கேம்ல வந்து ஃபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 or 2275230.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: அடுத்ததா ஒரு பாட்டு கேட்கலாம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை. வெல்கம் பேக் மக்களே, கல்லறுப்புக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. நான் உங்க ஏஞ்சலா. இன்னைக்கு நம்ம கல்லறுப்புக்கள் நிகழ்ச்சியில நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாத்தியோசி கேமும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட மாத்தியோசி கேம் விளையாடுறதுக்காக இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மகாலட்சுமி.
0: சொல்லுங்க மகாலட்சுமி, என்ன படிக்கிறீங்க?
2: உங்களுக்குள்ள
0: நீங்க வந்து பேசிப்பீங்கல்ல,
2: கொஞ்சம்
0: நீங்க கலாய்ப்பீங்களா இல்ல அடுத்தவங்க உங்களை கலாய்ப்பாங்களா? கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அவங்க கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாம நீங்க வந்து அவங்க சீரியஸா பேசுறாங்கன்னு நினைச்சு அதுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட் இருக்கா?
2: அதெல்லாம் நிறைய இருக்கு.
0: அதுல ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் ஷேர் பண்ண முடியுமா?
2: அப்பப்போ வரும்போது அதே
0: ஹலோ. எப்படி நல்லா வந்து நீங்க கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, அடுத்தவங்க தான் உங்களை கலாய்ப்பாங்கன்னு சொல்றீங்க. நீங்க கிளாஸ்ல எப்படி டாப்பரா இல்ல பேக் பெஞ்சரா மிடில் பெஞ்சரா?
2: மிடில் தான். அமைதியா இருக்கும், அமைதியா இருந்து அப்படியே கம்மனு சைலண்டா மார்க் வாங்கிட்டு கம்மனு வந்துருவோம்.
0: சைலண்டா மார்க் வாங்கிட்டு சைலண்டா வந்துருவோம், இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி.
2: ஆமா.
0: உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன? தனியா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? லோன்லியா ஃபீல் பண்ணும் போது
2: டிராயிங் வரைவோம், நல்லா ஆர்ட் வர்க் ஏதாச்சும் பண்ணுவோம்.
0: ஒரு சில

0: ரூல்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்ல, பேசுறப்போ நீங்க யோசிக்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட்டு. ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நோ, எஸ், இல்ல, ஆமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஏன் வண்டி எல்லாம்
0: போயிட்டே இருக்கு?
1: காக்கா வேற கத்தினே இருக்குது. சமயம்
0: காக்கா கத்துதா? அப்ப உங்களுக்கு காது வலிக்குதோ?
1: ரொம்ப வேர்க்குது.
0: ரொம்ப வேர்க்குதா? ஏன், வெயில் அதிகமா இருக்கா?
1: கொடை எங்கேயாச்சும் இருக்குன்னு பாக்குறேன், ஒண்ணு கூட இருக்க மாட்டேது.
0: அப்ப வெயில் அதிகமா இருக்குன்றனாலதான் நீங்க கொடை தேடுறீங்களோ?
1: பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்.
0: ஏன் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டீங்க இன்னைக்கு?
1: அங்க ஒரு கோயில் இருக்குது, நல்லா இருக்கு அந்த கோயில் பாக்க.
0: அப்படியா? என்ன கோயில் அது?
1: எதற்கு ஒரு குட்டி குழந்தை, அந்த குழந்தை மண்டையில அழகா சுட்டு சுட்டியா முடி இருக்கு.
0: மண்டையில சுட்டு சுட்டியா முடி இருக்கு? அப்ப அந்த குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கோ?
1: சரி, வேற பாவம் வாடி போயிருக்கு.
0: அப்ப தண்ணி ஊத்தலாம்ல?
1: நான் அலாரம் வச்சேன், அலாரம் அடிக்கவே இல்லை இன்னும்.
0: ஏன் அலாரம் அடிக்கல? எதுக்கு அலாரம் வச்சுங்க?
1: சேர் வேற எதுவுமே இல்லை உட்காரதுக்கு.
0: ஐயோ, ஏன் சேர் இல்லாத இடத்துல இருக்கீங்களோ? அப்போ
1: எனக்கு முத்தம்னா ரொம்ப பிடிக்கும்.
0: யாரோ ரொம்ப பிடிக்கும்?
1: குட்டி குட்டி Dress எல்லாம் பாக்க அழகா இருக்கு, ஆனா நமக்கு தான் பத்தாது போல.
0: ஏன் பத்தாது? நீங்களும் வாங்கிக்கலாம்ல.
1: சாயந்தரம் வர கோயிலுக்கு போகணும்.
0: ஏன் கோயிலுக்கு போகணும் சாயங்காலம்?
1: காலைல நான் என்ன சாப்பிட்டனே மறந்துடுச்சு எனக்கு.
0: மறந்துட்டீங்களா?
1: மாத்திரை வேற போடணும் நைட்டு.
0: நீங்க யோசிச்சிட்டீங்களே. ரொம்பவே சூப்பரா விளையாடுனீங்க. நம்ம மகாலட்சுமி ரொம்பவே சூப்பராக பேசி எனக்கே பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டாங்க. நானும் வந்து திணறிட்டேன், என்னடா பண்ணுறது, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் வந்து எனக்கு டஃப் கொடுத்து கல்லூரி புகழ் சொல்ல விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 ஆர் 2275230. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம், குட்டி படத்திலிருந்து.
2: ஆஹா.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 4:01. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நேயர்கள் இன்னைக்கு அவங்களோட நடிப்பு திறமையை தான் வந்து நம்ம கிட்ட காமிக்க போறாங்க. எப்படின்னா வாய்ஸ் மூலமா. அதுக்காக என் கூட இன்னொரு ஆர்ஜே, நடிப்புல ஒரு நடிகைய திலகம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆர்ஜே தீபா நம்ம கூட இருக்காங்க. சோ தீபா, நீங்களும் வந்து மக்களை வரவேற்றிடுங்க.
1: ஓகே, வெல்கம் வெல்கம் டு த கட்காமலா ரோலிங் ஷோ. நேர்களே, உங்களுடைய நடிப்பு திறமையை எதிர்பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நிறைய நம்மள சோனிமா வந்து நிறைய கட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. உங்களுடைய நீங்க கால் பண்ணி நடிக்க வேண்டிய நம்பர்ஸ் வந்து சோனியா அப்ப சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க.
0: 2271760 மற்றும் 2275230.

0: வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்கூட்டி நேம் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான முதல் கட்டை இப்ப நான் பிளே பண்ண போறேன் தீபா. சோ நீங்களும் கேட்டுக்கோங்க, திடீர்னு நடுவுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் மிக்ஸ் ஆகி அதை விட சூப்பரா இருக்கும் பாருங்க. சரியா கேக்கலாமா நேர்களே?
1: Put on the phone, you rascal.
2: என்னடா அர்னால்டு போன டைட்டில் ஆவுற?
1: நான் தான் உங்க அப்பா பேசுறேன்.
2: நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போன டைட்டில் ஆவுற.
0: கேட்டிங்களா?
3: கில்லி படம் மட்டும் ஞாபகம் இருக்கு.
0: எஸ், கில்லி படம் தான் ஒரு சூப்பரான ஃபேமஸ் டைலாக். தலையை கூட இப்படி பண்ணினிருப்பாரு. யாரும் தெரியுமா அந்த கேரக்டர் பேரு?
3: கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க மறுபடியும் ஒரு தடவை பிளே பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் மெமரி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
3: ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு.
0: சரி, நான் பிளே பண்றேன். ஆனா அந்த கேரக்டரோட பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, அப்பதான் நான் பிளே பண்ணுவேன்.
3: ஐயோ, வவ்வாலா?
0: வவ்வால்லாம் இல்ல. என்ன நேர்களை கண்டுபிடிச்சிங்களா? பாத்தீங்களா, எனக்கு தெரியும் பிளே பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு நபர் தனக்கு தெரியாத காரணத்தினால என்ன பிளே பண்ண சொல்லிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம பிளே பண்ணலாம்.
1: Put on the phone, you rascal.
2: என்னடா அர்னால்டு போன டைட்டில் ஆவுற?
1: நான் தான் உங்க அப்பா பேசுறேன்.
2: நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போன டைட்டில் ஆவுற.
0: எஸ், இப்ப கண்டுபிடிச்சிங்களா தீபா?
3: ஆமா, ஓட்டேரி நரி.
0: ஓட்டேரி நரி, நரி பேசுறேன். ஓகே, சூப்பரான ஒரு டைலாக். சீக்கிரமா வந்து நீங்க பேசுறத கேக்குறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஆவலா இருக்கோம். பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு
5: ஏ துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்னாக்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். ஷோ கட் கேமரா ரோலிங். நேரம் 4:09 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்ன தீபா, நான் வந்து ஒரு டைலாக் போட்டேன், காலர்ஸ் யாரும் வரல. உங்களுக்கு அந்த டைலாக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கா?
2: ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி. நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாமே கலந்திருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி. எல்லாமே
1: கலந்த ஒரு டைலாக்,
2: எல்லாமே இங்கிலீஷ், தெலுங்கு,
1: தமிழ், அந்த மாதிரி நம்ம நேயர்கள் கொடுத்தாதானே அவங்களோட நடிப்பு திறமை, அவங்களோட டைலாக் டெலிவரி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக கொடுத்தேன். சரி நேர்களே, உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, அண்ட் உங்களுக்காக இன்னொரு டைலாக் போட்டுறேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வந்து இந்த டைலாக் வந்து என்னோட வாயில வந்து கொஞ்சம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.
1: கட் கேமரா ரோலிங், தீபா ஸ்டார்ட்.
2: ஓகே, புட் டவுன் தி போன் யூ ராஸ்கல். ஏன்னா நான் அர்னால்ட் பட டைலாக்லாம் பேசுறேன். இதுதாங்க சிம்பிள் சிம்பிள்.
1: உங்களை பார்த்தா எனக்கு ஒரு வசன கருத்தா ஞாபகம் வருது. தெரியாத இந்த வெளியூர்ல இருந்து வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா, டைலாக் ரைட்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி
2: இருக்கு.
1: உங்களை ஆர்ஜேவா பாக்குறதா, திரைக்கதை வசன கர்த்தாவா பாக்குறதான்னு எனக்கே தெரியல. அவ்வளவு ஹாப்பியா
2: இருக்கேன்.
1: தெரியல, ஆனந்த கண்ணீர் விடுங்க. நம்ம அதுக்குள்ள வந்து நேயர்களுக்கு இன்னொரு ஃபேமஸ் டைலாக் போட்டுட்டு வந்துடலாம்.
3: பேசிட்டு இருக்கும் போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
4: ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
3: புலவுல புலவுல
4: தான் கெட்ட வார்த்தை கூட வரும்.
3: புலவுல கெட்ட வார்த்தை வருமா?
5: Put on the phone, you rascal.
6: என்னடா அர்னால்ட் போன டைட்டில் ஆவுற?
5: நான் தாண்டா உங்க அப்பா பேசுறேன்.
6: நான் தாண்டா உங்க அப்ப. அட தெலுங்கு போன டைட்டில் ஆவுற.
1: நேர்களே, கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் டைலாக். ஸோ உடனே வந்து உங்களுக்கு டைலாக் பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ண நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டு என்னையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: எஸ் நம்ம நேயர் வந்து டஃப் குடுக்கறதுக்காக வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம். அதுதான் சொல்ல போறீங்களா? இருங்க இருங்க, இன்னும் கட் கேமரா ஸ்டார்ட் எல்லாம் சொல்லவே டைலாக்கே போயிட்டீங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கள்ளக்குறிச்சி.
0: ஓகே ஓகே, என்ன டைலாக் பேச போறீங்க? ஓட்டேரி நிறையா இல்ல வடிவேல் சார் டைலாக்கா?
1: ஓட்டேரி நிறைய போட்டு காமிங்க, ஒல்ல பேசி காமிங்க.
0: ஓகே, உங்களுக்காக போடுறேன், கேட்டுக்கோங்க.
2: Put on the phone, you rascal.
3: என்னடா அர்னால்டு போன டைட்டில் அவரே.

0: உங்க அப்பா பேசுறேன்.
1: நான் தாண்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டிலா விடுறேன்.
2: கேட்டிங்களா மேம்?
3: கேட்டேங்க மேம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அதுக்கு
2: அப்புறம் டம் தி ஃபோன் யூ ராஸ்கல்.
3: ஓகே.
2: நம்ம தீபா டயலாக் ரைட்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல முன்னாடியே. அவங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்க.
3: அர்னால்டு படம் டைலாக் மாதிரி இருக்கு. நான் தான் உங்க அப்பா பேசுறேன். இது என்ன தெலுங்கு படம் டைலாக் மாதிரி இருக்கு?
2: சொல்லுங்க.
4: கேட்டீங்களா
2: மேம்?
3: கெட்ட வார்த்தை கூட வரும்.
2: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: டயலாக் வந்து உங்களுக்காக திரும்பவும் ஒரு முறை பிளே பண்ணிட்டு நம்ம பாடல் கேட்கலாம்.
0: Put on the phone, you rascal.
1: என்னடா அர்னால்டு போன டைட்டில் ஆவுறே?
0: நான் தான் உங்க அப்பா பேசுறேன்.
1: நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போன டைட்டில் ஆவுறேன்.
4: பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
7: ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
2: ஒரு காலர் இருக்காங்க தீபா, சாங்கே போட முடியல. நம்ம காலர் கிட்டே பேசலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
2: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
8: ஜான்சி ராணி பேசுறேன், கன்னடி நகர்ல இருந்து.
2: சொல்லுங்க ஜான்சி ராணி மேம், என்ன டைலாக் பேச போறீங்க?
8: லைனா வருவோம். வந்திருக்கும்.
2: நன்றி.
8: எக்ஸலன்ட்.

0: யார் சார்?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார் ரெடியா?
1: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
0: ஓகே, லைன்ல இருங்க.
2: Put on the phone, you rascal.
3: என்னடா அர்னால்டு போன டைட்டில் ஆவுறே?
2: நான் தான்டா உங்க அப்பா பேசுறேன்.
3: நான் தான்டா உங்க அப்பா. அட, தெலுங்கு போன டைட்டில் ஆவுறே.
4: பேசிட்டு போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
5: ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
4: ஃப்ளோல ஃப்ளோல தான்.
5: ஒரே கெட்ட வார்த்தை கூட வரும்.
4: ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா?
0: ரெடியா சார், கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
1: When the phone you rascal.
0: வரும் நிகழ்ச்சியில் மற்றொரு
6: நீங்க
7: ஓகே, தங்கப்பாண்டி சார், எக்ஸலன்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டயலாக் போயிடலாம், சரிங்களா?
0: கட், கேமரா ரோலிங், ஸ்டார்ட்.
6: எது மேடம்,
0: நீங்க எது பேச போறீங்க? ஓட்டேரி நரி பேச போறீங்களா, வடிவேல் சார் டயலாக் பேச போறீங்களா?
6: எது கொஞ்சம் போட்டு காமிங்களா?
7: சரி, உங்களுக்காக
4: பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
5: ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
0: பேசிட்டு
6: இருக்கும் போது அண்ணன் ஏதாவது பிரச்சனையா?
0: இங்கிலீஷ்ல
6: கடைசியில
0: எக்ஸ்ட்ரா டயலாக் பேசிடுவீங்க தங்கப்பாண்டி சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ
6: தேங்க்யூ மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார். என்னதீப்பா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணா கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2275230.
8: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங். நேரம் 4:23 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: பாண்டிச்சேரியில எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: முதலியார்பேட்டை.
0: முதலியார்பேட்டை, சொல்லுங்க தமிழ்ச்செல்வி. டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ரெடியா?
1: ரெடி.
2: சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல்?
0: தமிழ்ச்செல்விக்கும் தீபாக்கும் ஏதோ இருக்கு போல. எனக்கு எதுவும் புரியாம நான் பேசிட்டு இருக்கேன். நாங்களாம் தூய தமிழ்
2: தமிழ்ச்செல்வி மேடம். சோ நம்ம வந்து ரூல்ஸ் படி போயிடுவோம். கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: நீ மட்டும் என் கையில கிடைச்ச என்ன மாரி?
0: ஓகே, நெக்ஸ்ட் டைலாக்.
1: அடுத்த டைலாக் என்ன மேடம்? இடையில ஐயா ஏதாவது வரப்படன்னு ஏதாவது
2: சொன்னியா?
0: அதுவுமே இப்ப நீங்க பேசுங்க. ரெடியா கேளுங்க.
1: ஓகே மேடம்.
0: ஆன் ஸ்பாட்.
3: இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன்ஸ் கொல்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங், டைம் இஸ் அப், பேட் லைட் வெதர், யூ ஸ்டூபிட்.
0: கேட்டிங்களா மேம்?
1: மேடம், இந்த படம் நான் பார்க்கவே இல்ல.
0: பார்க்கவே இல்ல.
1: அதுதான் தெரியுது, அந்த படம் பார்க்கவே இல்ல.
0: உங்களுக்கு ஒரு தமிழ் டைலாக் போடலாம், எதுவுமே கலக்காம.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேன்.
0: தெரிஞ்சுதா மேம் உங்களுக்கு? எப்படி கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா எங்களை? ரெடியா?
1: ஓகே மேடம்.
0: கட் கேமரா ரோலிங் அகைன் ஸ்டார்ட்.

0: உனக்கு தெரிஞ்ச விஷயத்த தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்கோ, பின்னாடி வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. இன்னும் உனக்கு என்னென்ன தெரியுன்றது தெரியுதா? இப்ப காடுறா
1: செம குஷிபாபர் வந்து அப்பயே அவுட் பட்டாலும் வாங்கிடுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, சூப்பர், எக்ஸலன்ட்.
0: நன்றி மேடம்,
1: கலக்கிட்டீங்க தமிழ்ச்செல்வி மேடம்.

0: என்ன தீபா, நீங்க ஏதாவது டைலாக் ட்ரை பண்றீங்களா?
1: நான் எந்த டைலாக்கும் ட்ரை பண்ணல.
0: நான் டைலாக் போட்டுருக்கேன் உங்களுக்காக. 7G ட்ரை பண்றீங்களா?
1: வேணாம்
0: வேணாம். இட்ஸ் கிளியர் ஸ்கை. ஓகே, காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம

0: என்ன தீபா, நீங்க ஏதாவது டைலாக் ட்ரை பண்றீங்களா?
1: நான் எந்த டைலாக்கும் ட்ரை பண்ணல.
0: நான் டைலாக் போட்டுருக்கேன் உங்களுக்காக. 7G ட்ரை பண்றீங்களா? இளமங்கலம் ஆர் முருகன் சார், டெலிவர் பண்ண ரெடியா?
2: உங்கள் இருவருக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சார். தீபா உங்களுக்கு தான் தீபா சொல்றேன்.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம்
0: தீபா. அடுத்த டைலாக் பேசுறதுக்காக எழுதிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு.
1: ஸ்கிரிப்ட் ரைட்டர்
2: ஆயிட்டேன். நான் செகண்ட் டைலாக் மட்டும் தான் மேடம் கேட்டேன்.
1: ம், என்ன டைலாக் கேட்டீங்க?
2: வெரி
0: குட். நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271 2275 2300.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: Put on the phone, you rascal.
5: என்னடா அர்னால்டு போட டைட்டில் ஆவுற?
4: நான் தான் உங்க அப்பா பேசுறேன்.
5: நான் தான் உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டில் ஆவுற.
6: அண்ணே, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
7: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
8: It's ரொம்ப clear sky, yeah. Suryan's scolding. It's too hot. Where to coating? Time is up. Bad light weather, you stupid.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா ரோலிங். நேரம் 4:35. நம்ம 4 டயலாக் போட்டிருக்கோம் தீபா. நாலுமே வந்து இப்போ உங்களை பேச சொன்னா நீங்க ரெடியா பேசுவீங்களா?
1: வாய்ப்பில்லை
0: ராஜா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம நேயர்கள்கிட்டயே போயிடலாம். சோ ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேரு? எங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: கலா மேடம், நீங்களே சொல்லுங்க. கொஸ்டின் அப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம், ஆன்சர் மட்டும் என்ன சொல்லுவாங்களா? 4 கொஸ்டினுக்கும்
0: ஒரு ஸ்டூடெண்டா அரை மணி நேரம் 35 கிளாஸ் கவனிச்சிருக்காங்க.
1: கலா மேடம், நீங்க
0: எல்லாம் வந்து ஆன்சரும் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் கேட்டுட்டே. ஆனா இவங்க விஷுவலாவும் பாக்குறாங்க, கேட்கவும் செய்யறாங்க. இது நியாயமா கலா மேடம்?
1: எவ்வளவு ஸ்ட்ரிக் டீச்சரா இருக்காங்க பாருங்க. இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கல.
0: பிடிக்கலையா உங்களுக்கும்? பிடிக்கலையா கலா மேடம்?
2: கடைசியா போயிருங்க.
0: தஞ்சாவூர் கல்வெட்டா? ஓகே, ரெடி சொல்லுங்க.
2: நீ சொன்ன அந்த வாக்கிட்ட தஞ்சாவூர் கல்வெட்டுல ஏறி வச்சு பக்கத்துலயே உட்காந்துக்கோ. வர சந்தையே பின்னாடி வர சந்தையா பார்த்து பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியலனே.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா பேசுறதுக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க. யாரு, எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சந்திரசேகர், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நான் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: நாங்களும் மகிழ்ச்சியா மிக உற்சாகமா இருக்கோம். இப்ப நீங்க எந்த டைலாக் பேச போறீங்க?
2: எனக்கு செகண்ட் டைலாக் போட்டீங்கல்ல, அதை இன்னொரு வாட்டி போட்டு காமிங்க.
0: ஓகே, உங்களுக்காக இப்ப போட்டுடலாம்.
3: பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
4: ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
0: பேசுறீங்களா?
2: போட்டுடலாம்.
0: It's ரொம்ப clear sky, Suryan's clothing, it's too hot, wear the coating, time is up, bad light weather, you stupid. கேட்டிங்களா?
2: நான் கேட்டேன்.
0: லாஸ்ட் டைலாக் மட்டும் எங்களை திட்டிடாதீங்க. கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
2: ரொம்ப wear the coating sky.
0: ரொம்ப clear sky, அதை விட்டுட்டீங்களே.
2: ரொம்ப clear
0: நீங்க சொல்லிடுங்க தீபா, நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இதே நானே, இதே என் கட்டளை, இதே என் சாசனம், சொல்லிடுங்க.
5: சந்திரசேகர்
0: சூப்பர். அப்புறம் உங்களோட எப்பவுமே உங்களோட ஃபேமஸான அழுகிறது சிரிக்கிறது அதெல்லாம் சொல்லலையா?
2: இல்ல, லாஸ்ட் டைலாக் போடுங்க, அது ஒரு வாட்டி சொல்றேன்.
0: என்ன டைலாக் வேணும் உங்களுக்கு?
2: ஃபோர்த் டைலாக்.
0: தஞ்சாவூர் கல்வெட்டா?
2: ஆமா, போடுங்க.
0: ஓகே,
6: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதா சார்?
2: 2271760 தான் மேம் தெரிஞ்சது.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இன்னொரு வாட்டி போடுங்க.
0: இன்னொரு வாட்டியா? போட்டது உங்களுக்கு கேக்கலையா? ஓகே ஓகே.
6: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
0: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேன். இப்ப கேட்டுச்சா?
2: கேட்டுச்சு.
0: ரெடியா?
2: ரெடி.
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
2: நீ எழுதி நீ சொன்ன வார்த்தைய அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டு கோவில் கோபுரத்துல அப்படியே எழுதி வச்சிரு. அப்புறமா என்ன சொன்ன மறந்துடுச்சு.
0: அது பக்கத்திலே நீ உட்காந்துக்கோ, வருங்கால சந்ததியினர் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க.
2: அது பக்கத்திலேயே நீ உட்காந்துக்கோ, வருங்கால சந்ததியினர் அதை படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க.
0: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: ஓகே,
2: சரி, அப்படியே பேசிடலாம். இது திருச்சிட்டே பேசுறேன். நீ சொன்ன வாக்கியத்தை அப்படியே தஞ்சாவூர் கோவில் கோபுரத்துல

0: அப்படியே எழுதி வச்சுக்கோ, அது பக்கத்திலயே நீ உட்காந்துக்கோ, பின்னாடி வரக்கூடிய சந்ததி படிச்சாவது தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஓகே ஓகே சந்திரசேகர், சூப்பர்,
0: தேங்க்யூ மேம், இருவருக்கும் நன்றி,
1: நன்றி நன்றி,
2: தேங்க்யூ.
1: எஸ், நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 பாடல் கேட்டுட்டு விளம்பர இடையில தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஐயா மானே தேடி

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா ரோலிங். நேரம் 4:46 நம்ம கூட அடுத்ததான் நடிப்பு திறமை வெளிப்படுத்த வந்திருக்கக்கூடிய நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்வது யார் சார்? ஓகே ஹலோ. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி நலமா?
1: நலமா இருக்கு மேம். நீங்க இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். ஓகே, இப்ப ரெடியா டயலாக் பேச?
1: ரெடி மேம்.
0: என்ன டயலாக் பேச போறீங்க?
1: ஃபர்ஸ்ட் டயலாக் பேசுறேன் மேம்.
0: ஓட்டேரி நரி.
1: ஓட்டேரி நரி நான் பேசுறேன்.
0: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: முட்டை வந்த போலி ராக்கெட். என்னடா அர்னால்டு பட டயலாக் டயலாக்லாம் விடுற? நான் தாண்டா உங்க அப்பன் பேசுறேன். நான் தாண்டா உங்க அப்பனா? தெலுங்கு பட டைட்டில் எல்லாம் விடுற?
0: சூப்பர். அடுத்தது
1: அடுத்ததா
0: வடிவேல் சார் டைலாக்?

0: பேசிட்டு இருக்கும் போதே வாடா போட நீ ஏதோ சொன்னியா, லோவ்ல ஏதோ வந்திருக்கும். லோவ்லயா? லோவ்ல கெட்ட வார்த்தை கூட வரும்.
1: வருமா?
0: வராதீங்க மேம், நீங்க டைலாக் போட்டிருக்கீங்க அதனால பேசுறேன்.
1: ஓகே ஜி, நீங்களா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், சீனியர் நடிகர்கள், நீங்க போய் தயங்கலாமா? செவன் ஜி
0: அது வராது மேம். மேம் நீங்க சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டு அந்த டைலாக்
1: சொல்லல.
0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோவில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு அப்படியே பக்கத்துல உக்காந்துக்கோ, பின்னாடி வர சந்ததியினர் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
2: ஆமா ஆமாண்டா பையா, கலைவாணி மேடமோட பெருமையை எங்களுக்கு தெரியுது, அவங்க ஊருக்கு தெரிய மாட்டேங்குது.
1: சூப்பர் சூப்பர் கலைவாணி மேம், தேங்க்யூ
0: தேங்க்யூ மேம்.
1: நேர்களே நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா கால் பண்ணுங்க 2271760223.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
3: கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்கக்கூடிய அழைப்பாளர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், ஜெயா பேசுறேன். இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கும் ஜெயா மேம்.
5: நல்லா இருக்கும் மேடம், சொல்லுங்க.
4: டைலாக் பேசலாமா?
5: டைலாக் பேசலாமே. ரெடி, நம்ம கனெக்ஷன் படி
3: போறீங்க.
5: அது குட் க்வெஸ்சன். எந்த டைலாக் மேடம்?
4: ஃபர்ஸ்ட்
5: டைலாக்.
3: ஓகே ஓகே.
5: எத்தனை டைலாக் பேச போறீங்க?
4: நாலுத்தையும்
5: பேசுறேன் மேம். நாலுத்தையும்? சூப்பர் சூப்பர். ஓகே, கண்டிஷன் படி. கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: கெட்ட வார்த்தை கேட்டுருவாரு, அப்புறம் திரும்பவும் திரும்ப திரும்ப விட மாட்டோம். திரும்ப
5: சூப்பர்,
3: நல்லா பேசுனீங்க. ஓகே தீபா, நிகேஷோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. பொன் எழுத்துக்கள்ல பொறிச்சு வச்சிருக்க, நீங்க வந்து டைலாக் சொல்லுவேன்னு சொன்னது, அதனால உங்களெல்லாம் விடுற மாதிரி இல்ல. கேமரா ரோலிங் ஃபார் தீபா. ஃப்ரெஷ் ஸ்டார்ட்.
5: இஸ் ரூம் அ கிளியர் ஸ்கை, சூரியன் இஸ் கோல்டிங், டூ ஹாட் weight coating, thanks bab, bad light weather, you stupid.
3: okay, ரெண்டு பேருமே சரி சமமா சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போச்சு தீபா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ அடுத்ததான் உங்களுக்காக அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இருக்கு. இங்க ஒரு ஆர்ஜே, பீச்ல ஒரு ஆர்ஜே இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அத மட்டும் போட்டுறாத, லவ்வ கீச்சிரும்.

0: இப்பதான் கேள்விப்பட்டேன்.
1: ஆலம்பாடி மாடெல்லாம் அழிஞ்சிடுச்சாமே,
0: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
0: சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா?
3: அது மாதிரிதான் நடந்து
0: போயிருக்கிறேன்.

0: என்ன
1: ஆச்சு இப்போ இந்த

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனி ஒரு மாலை வணக்கம். மாலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க நான் ஸ்டூடியோல இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆர்ஜே வந்து எந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க அப்படின்னு நாங்க சேட்டலைட்ல சர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டைலிஷான ஆர்ஜே வந்து போயிருக்காங்க பீச்சுக்கு. பட் அவங்க வந்து கரெக்டா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், யார் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஆர்ஜே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் கால்.
2: கம்ப்யூட்டர் ஜி காலை கனெக்ட் பண்ணோடனே பேசுற ஆர்ஜே யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. ஆமாங்க, நான் தான் உங்க ஆர்ஜே அந்துவான். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜேஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு பீச்ல போய் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஃபன் பண்ணுவாங்க. நிறைய ஃபன்னான கேம்ஸ், ஃபன்னான க்வெஸ்சன்ஸோட பயங்கரமா அந்த ஷோ எடுத்துட்டு போவாங்க இல்லையா. அந்த வகையில நான் இன்னைக்கு எந்த பீச்சுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லணும் இல்லையா, எப்பயுமே வர பீச் தாங்க நம்ம எல்லாருடைய ராக் பீச்ல இருந்தா இன்னைக்கு பேச போறோம். பாண்டிச்சேரி பீச் அப்படின்னாலே மக்களுக்கு மட்டும் இல்லங்க, விசிட்டர்ஸும் அப்படியே எல்லாருக்குமே ஈஸியா அப்படின்னா நம்மளுடைய பீச்

0: சோ அந்த வகையில நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு இன்னும் அழகு கூட்டுற ஒரு இடம் நம்மளுடைய பாண்டி பீச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில நம்மளுடைய ஷோவை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்க ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணி வச்சு இருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. வணக்கமே ரொம்ப அழகா சொல்லுங்க. ஸ்மேதா மேம் எங்க இருந்து வரீங்க?
1: சென்னை.
0: சென்னை இப்ப வந்து பாண்டியில நம்ம ஆக்சுவலா நிறைய பீச்சஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற மாதிரி இங்கே ஒரு மெயினா பீச்சஸ் சார். யூஸ்வலா ஃப்ரீக்வெண்டா நீங்க எப்ப ஃப்ரெண்ட பாக்கறதால பீச் போறீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? லஞ்சா வந்துருவீங்க ரொம்ப நேரம் தானே அடி கிளம்பி வந்துடலாம். சரி ஓகே, இப்ப அது மாதிரி நீங்க பாண்டி பீச் வந்துருக்கீங்களா? ராக் பீச். இன்னைக்கு இந்த ராக் பீச்ல நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து அட்மயர் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பீச்ல?
1: ஒரு மாதிரி ஃபேமிலியா கெட்டிகெதர் பண்றாங்க.
0: ஓகே ஃபைன்.
1: மேக்ஸிமமா பீச்ல வந்து நிறைய பேர் சோலோவா எல்லாரும் வந்து பேரஜா தான் பாப்பாங்க.
0: ஓகே.
1: இங்க பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபேமிலி.
0: ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ நீங்க வந்து பீச்க்கு வரணும், ஒரு மூணு விதமா எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னு ஆசைப்படுவீங்களா? ஃபேமிலியோட வரணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல தனியா வரணும்னு ஆசைப்படுவீங்களா?
1: அது பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன்.
0: சிச்சுவேஷன். சரி, இந்த சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தருவீங்க? சோலோ. ஓகே. இப்போ சோலோவா வர்றது வந்து ஒரு ஜாலி தான் இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்கா? நம்மளே வந்து பாருங்க, நம்ம கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த ஆர்ஜே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க தனியா வந்தா என்னென்னலாம் வந்து பீச்ல சாப்பிடுவீங்க?
1: தனியா வந்து
0: சாப்பிடுவாங்க. சரி ஓகே. நீங்க சாங்ஸ் சொன்னே, இப்ப நீங்க பீச்க்கு வந்த உடனேவே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல கேட்பேன் எப்பயுமே அப்படின்னு நினைக்கிற ஒரு மூணு பாடல்கள் உங்க உங்க மனதை கவர்ந்த ஒரு மூணு பாடல்கள் எதாவது சொல்லுங்க. பாட்டுமே ஒரு நல்ல வைபான சாங்ஸ் தான். சரி ஓகே. இப்ப வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்றீங்க. சரி ஓகே. அதனால உங்களுக்கு வந்து சாப்பாடு ரிலேட்டடாவே வந்து சில பல கேள்வி எல்லாம் வந்து ஆக்சுவலா இது வந்து அலையோடு விளையாடு எஃப்எம்ல வந்து எஃப்எம் ரெயின்போ வந்து அலையோடு விளையாடுன்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில பன்னியான கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்பேன். ரொம்ப முன்ன மொக்க ஜோக் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் இருக்கும். கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருக்கீங்க. சரி ஓகே. அது மாதிரி ஒரு மொக்க ஜோக் இருக்கும். அந்த ஜோக்ஸ் நீங்க வந்து கேட்கிற கேள்வியை தப்பா சொல்லிட்டாலோ கரெக்டா சொன்னாலோ நான் கொடுக்குற ஒரு பெனால்ட்டி கேம் விளையாடணும். புரிஞ்சுதா? ரூல்ஸ் என்னன்ட்டு நீங்க தப்பா சொன்னாலும் விளையாடணும், கரெக்டா சொன்னாலும் ஆக மொத்தம் விளையாடணும், அவ்வளவுதான். ஓகே, நீங்க வந்து இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து மீன் பிடிக்குமா? எல்லாருக்குமே மீன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மீனுக்கு பிடிச்ச ஒரு காய்கறினா என்ன? இது எங்கேயும் நீங்க முன்னாடியே பாத்துக்கிட்டீங்கன்னு நீங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? சரி ஓகே, விடுங்க. சரி ஓகே. சினிமாக்கு போவீங்களா? சினிமாக்கு போற பழக்கம்லாம் இருக்கா? இப்ப சினிமாக்கு போனீங்க அப்படின்னா ஹீரோல மட்டும் உட்கார கூடாதாங்க? யோசிங்க. ஹீரோ ஏ பி சின்னு வரும்ல, அந்த ஹீரோல மட்டும் உட்கார வேணாம்னு சொல்லுவாங்க. உட்கார கூடாதுதான்
1: ஏன்
0: இல்ல சார்? நீங்க கொஞ்சம் போய் காமெடியா யோசிங்க. இந்த உலகத்திலேயே கண் ஆபரேஷன் மோத மோத எங்க நடந்தது? கண்ண நடந்தது ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. அப்படிதான் நடந்திருக்கும். நான் உடனே மாத்திடுவோம். நீங்க வந்து கஷ்டமே மாத்திக்கணும். சரி ஓகே. எந்த வாட்ச் வந்து கரெக்டா டைம் காமிக்கும்? இல்ல எந்த வாட்ச்மே வந்து கரெக்டா டைம் காமிக்காது. நீங்க பார்த்தாதான் டைம் தெரியும். ஓ மை காட், இவங்க அவுட் ஆயிட்டீங்க. ஓகே. சரி ஓகே. இன்னொரு லாஸ்டா ஒரே ஒரு இதோட முடிச்சுக்கோ. ஆட தெரியாது, அசைவும் முடியாது பூச்சி. எது பூச்சி? இன்செக்ட். ஆடவும் தெரியாது, அசைவும் தெரியாது. இல்ல, செத்து போன பூச்சி. எல்லா பூச்சி ஆடும் அசைவும், செத்து போன பூச்சி மட்டும்தான் ஒரே இடத்துல உட்காரும். இல்ல அப்படிதான் யோசிக்கணும்ல, அது ஃபர்ஸ்ட் சொன்னல. மொக்கையா யோசிங்க அப்படின்னு. நீங்க ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட், நீங்க ரொம்ப டேலண்டான ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். அதனால ரொம்ப வந்து மூளையெல்லாம் கசங்கி அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. சரி ஓகே.

0: இப்போ நீங்கள் வந்து நான் கேட்ட கேள்வியில் ரெண்டு கேள்விக்கிட்ட வரா பதில் சொன்னதுனால உங்களுக்கு நான் வந்து ஒரு பெனால்ட்டி ஒரு கேம் கொடுக்க போகிறேன். என்ன கேம் அப்படின்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, இந்த ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி நீங்கள் தப்பாக விளையாடிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன கேம் கொடுத்து முடிச்சிருவேன். நோ யூ ஹேவ் டு ப்ளே. ஓகே ஓகே, அவ்வளோ தூரம் சொல்லி இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க, கொஞ்சம் விளையாடுங்க, ஜாலியாக ஜோஸாக இருக்கும். ஓகேங்களா, ராங் ஆன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் விளையாடுமா? கோழி என்ன போடும்? கோழி சிக்கன் எப்படிங்க போடும்? மாத்தி சொல்லணும், கோழி முட்டை போடும் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே ஃபைன், கோழியா ஆல்ரெடி சிக்கன். சரி ஓகே, செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சூப்பருங்க, நீங்க செங்கல் அயன் பண்ணுவீங்க உங்க வீட்டுல. ஓகே, உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தா என்ன கொடுப்பீங்க குடிக்க?
1: தள்ளுபடி ஓடிடுங்க.
0: தள்ளுபடி ஓடிடுங்க, சூப்பர். பதில், டவ் என்ன சாப்பிடும்?
1: பிரியாணி.
0: ரைட்டு, சோட்டா பீம் யாருக்கு தெரியுமா?
1: பக்கத்து பையன்.
0: பக்கத்து பையனா, சூப்பருங்க. வந்தா வந்தா இன்ட்ரோ கொடுப்பீங்களா? சரி, பஸ்ல டிரைவர் என்ன பண்ணுவாரு? என்ன ஒரு கேம் விளாடப்போம்? என்ன கேம் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி இருக்குல்ல, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த டிசம்பர்ல இருந்து நீங்க தலைக்கீடு ஜனவரி வரைக்கும் சொல்ல போறீங்க. சரியா? ஆமா, தலைக்கீடு சொல்லணும். டிசம்பர் நவம்பர் அப்படி தலைக்கே சொல்லிட்டு போனோம். ஓகே ரெடி? தலையாட்டக்கூடாது. ரெடி ரெடி ரெடி. ஓகே ரெடி.
1: டிசம்பர்,
0: டிசம்பர்,
1: நவம்பர்,
0: நவம்பர்,
1: அக்டோபர்,
0: செப்டம்பர்,
1: செப்டம்பர், ஆகஸ்ட்,
0: ஆகஸ்ட்,
1: ஜூலை,
0: ஜூலை,
1: ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி,
0: பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா படிக்கிற பிள்ளைன்னு நினைக்கிறீங்க, வின் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நீங்க வின் பண்ணதுனால நம்ம இன்னும் ஒரு சின்ன கேமோட படிச்சுக்குவோம். ஒரு நம்பரை வந்து இங்கிலீஷ்லயும் ஒரு நம்பரை வந்து தமிழ்லயும் சொல்ல போறீங்க. இப்படி விளையாடலாமா இல்ல அப்படின்னா 12ன்ற வேர்டு இருக்கு, 12 வார்த்தைக்கு நீங்க விளையாடுமா? நீங்க வந்து ஜெயிச்சதுனால இது வந்து நான் உங்களுக்கு இதே கொடுத்துறேன். கேம் இஸ் யுவர்ஸ், யூ ஹேவ் டு சூஸ். நீங்களும் தொடர்ந்து இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி அலையோடு விளையாடுது.
2: எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம நேரில் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தவர் யாருன்னா வந்து ராக் பீச்ல இருந்து நம்மளுடைய அந்துவான். ஓகே, நம்ம கூட வந்து நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஃபன் பண்ண போறாரு. சோ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி அலையோடு விளையாடிட்டு இருக்க நம்ம ஆர்ஜி அந்துவான் ராக் பீச் இருந்து தொடர்ந்து பேசலாமா?
2: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, ஆர்ஜி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் அலையோடு விளையாடிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இங்க வந்து இருக்கிறவங்களையும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொக்கை கேம்ஸ் மொக்க ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி போரா இருக்கிறவங்களை ஜாலியா அலையோட விளையாட வச்சுட்டு இருக்கேன். அந்த வகையில நம்மளுடைய கூட பேச இன்னொருத்தர் இணைந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசுறோம். சார் வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம்.

0: மாலை வணக்கம் கூறுவது யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்க பேசுறீங்க
1: விஷ்ணு. விஷ்ணு
0: விஷ்ணு சார், எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க?
1: அரியூர்ல இருந்து வரோம்.
0: அரியூர். அரியூர் எங்க இருக்கு?
1: அரியூர் வந்து
0: இங்கதான் இருக்கு. நான் சரி ஓகே, அரியூர்ல இருந்து இந்த நேரத்துல பீச் வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாலண்டரியா வந்து மாட்டீங்கடா, வண்டு இருக்கேன் பீச் வர காரணம்
1: என்னாக்ஸ்லா
0: எப்பயுமே பீச் வருவீங்களா இல்ல எப்பயாவது தோணுச்சுன்னா மட்டும் பீச் வருவீங்களா?
1: எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து,
0: எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து லாயர் வந்து கண்டிப்பா பீச் வந்துருவீங்க. சரி ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? தனியா வந்தா பீச் வந்துட்டு போகும்போது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா போயிடுமா? தெரிஞ்சுக்கலாமா? எல்லா பீச்சும் நல்ல பீச் தான், எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் ராங் பீச் வந்து பிடிக்கும், எதுனால பிடிக்கும் அப்படின்னு
1: சொல்லுங்க. சொல்லலாம். இப்போ வாக்கிங் போவோம்.
0: ஓகே ஃபைன். அது மாதிரி அது மாதிரி கேட்குறீங்களா? அது மாதிரிதான் லாயர் சார் சொல்லுங்க.
1: அந்த மாதிரி பசங்க கூட சேர்த்து வந்தா நம்ம இந்த
0: இடத்துல விளையாடுறது, சன்ரைஸ் பாத்துருக்காங்க.
1: தனியா வந்தா நம்ம கை உட்காந்து
0: பாத்துட்டு வந்தாலும் வீட்டுல பாக்குறது, அலைய பார்த்து ரசிக்கிறது. ஓகே, அலைய பார்த்து ரசிக்கிறோட இருக்கேன். யாரையும்
1: நாளைக்கு அதை ரசிச்சு பாருங்க.
0: நான் ரசிப்பேன், நான்
1: சொல்லுவேன். அலைய மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு
0: மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். சரி ஓகே, இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நான் வந்து அதை அலையோடு விளையாட அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றேன். எஃப்எம் ரெயின்போல இருந்து வர
1: சொல்றேன்.
0: ஆமா, அலையோடு விளையாடுற எங்க ப்ரோக்ராம் பேரே அலையோடு விளையாடுறா. அதனால அவங்க நீங்க இப்ப நீங்க அலையோடு விளையாடிட்டு இருக்கீங்களே, உங்க கூட நான் வந்து விளையாட வந்திருக்கேன். என்ன விளையாட வந்திருக்கேன் அப்படின்னா, மொக்க ஜோக்ஸ் வச்சு விளையாட போறோம். ஓகேங்களா? மொக்க ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில பல கேள்வியா கேட்டேன். மொக்கையாவது பதில் வந்து நீங்க ரொம்ப அப்படியே பரிசாலி மாதிரிலாம் யோசிக்கலாம், லைட்டா சிம்பிளா யோசிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஆனா இந்த தப்பு தப்பா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நான் வந்து ஏதாவது கேம் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த கேமை நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்காக பண்ணு காமிக்கணும், விளையாடி காமிக்கணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ஜூன் ரெடியா விளையாடலாமா?
1: ஓகேங்களா?
0: ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, சினிமாக்கு போற பழக்கம் தான்.
1: சினிமா?
0: ஆ ஓகே, வந்துட்டீங்க பாருங்க. இப்ப சினிமாக்கு போனா ஹீரோல மட்டும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஏன் சொல்லுவாங்க சொல்லுங்க?
1: ஹீரோனா ஜீரோவா?
0: ஹீரோ ஏபிசி இல்ல, அதுல ஹீரோல மட்டும் உட்காரக்கூடாதுங்க. ஏன்
1: ஏபிசி?
0: யோசிச்சிட்டே இருங்க, சீக்கிரம் யோசிச்சுட்டே இருங்க, யோசிச்சுட்டே இருங்க, சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க, ஏன் ஹீரோல உட்காரக்கூடாது அப்படின்ட்டு யோசிங்க.

0: ஏன் ஹீரோட உட்காரக்கூடாது? நீங்களே சொல்லலாம் ப்ரோ, இவங்களே நல்லா யோசிச்சு வச்சிருந்தீங்க. அது தவிர ஏன்னா பி ரோ இருக்குல்ல, பி ரோ உங்களுக்கு முன்னாடி பி ரோ இருக்குல்ல, சொல்லிட்டீங்களா அவுட் ஆயிட்டீங்க. சரி ஓகே, அடுத்த கேள்விக்கு போகுமா? ஒரு மகாராஜா இருந்தாலும் அந்த மகாராஜாவுடைய மனைவி எப்பயுமே காசுல பறந்துகிட்டே இருப்பாங்க.
1: இது தெரியும் எனக்கு,
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் தெரியும் இவ்வளவு பட்டத்து ராணியா எங்க மாட்டீங்க? சரி ஓகே, கடல் தண்ணி இருக்குல்ல, நீங்க தான் சொல்லுங்க, அலைய பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லுங்க. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு?
1: ஏன் உப்பா இருக்குன்னா, அது ஸ்வீட்டா இருந்தா எல்லாரும் அங்க தண்ணியே இருக்காது.
0: இல்ல ஸ்வீட்டா இருந்தா தண்ணி இருக்காது ஒண்ணு, அதோட முன்னாள் ஸ்வீட்டா இருந்தா இன்னொன்னு கரெக்ட் தான், கிட்டத்தட்ட கரெக்டா வந்துட்டுங்க. ஒரு சின்ன பாயிண்ட் தப்பு
1: பண்ணிட்டுங்க.
0: ஏன் அப்படின்னா நானே சொல்லிடுறேன், ஆனா கரெக்ட் தான் நீங்க சொன்னது, கிட்டத்தட்ட கரெக்ட். 100ல உங்களுக்கு வந்து ஒரு 98 மார்க் கொடுக்கும், 2 மார்க் வந்து தப்பு. ஒரு காய்கறி இருக்கு, அது என்ன காய்கறி தெரியுமா? மீனுக்கு பிடிச்ச ஒரு காய்கறி,
1: மீன் சாப்பிடுமா அந்த காய்கறி?
0: ஆமா, அந்த மீன் சாப்பிடுங்க, அது வந்து ஒரு ஓகே இருக்கும். ஓகேங்க, மீன் காய்கறி, அப்ப ரெண்டு பேரும் கனெக்ஷன் பண்ணுங்க.
1: மாங்காய்,
0: மாங்காய் முள்ளங்கி குடிப்போம்.
1: ஓகேங்களா
0: இப்படிதான் இருக்கும் அப்படிதான் யோசிக்கணும். உப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கேள்வி கேக்குறீங்களா, வண்டி சாவி தொலைஞ்சு போய் என்ன பண்ணுவீங்க?
1: வண்டி சாவி தொலைஞ்சுன்னா
0: கிடைக்கல, அப்ப என்ன யார் சபைக்கு கொடுப்பீங்க?
1: யாருகிட்ட கேட்பீங்களா? கீதா கிட்ட
0: கேப்பேன்னா எந்த வாட்ச் கரெக்டான டைம் காமிக்கும்? எந்த வாட்ச் கரெக்டான டைம் காமிக்கும்?
1: எல்லா வாட்சுமே கரெக்டான,
0: எந்த வாட்சுமே கரெக்டான டைம் காமிக்காது, நம்ம பார்த்தாதான் டைம் தெரியும். ஓகே சரி ஓகே, எனிவே நீங்க வந்து சூப்பரா வந்து பேசுங்க. பட் இருந்தாலும் நிறைய கேள்விங்க வந்து நீங்க யோசிச்சு சொன்ன காரணம்னால நம்ம வந்து இப்ப ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னா மாத்தி யோசி அப்படின்ற கேம். நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஆன்சரை சொல்லக்கூடாது, அதுக்கு மாத்தி தான் சொல்லணும். இது ராங் ஆன்சர் வந்து கிடையாது, மாத்தி யோசி. ஓகேங்களா? இப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் நேற்று அங்க போனேன்.
1: என்ன
0: சாப்பாடு?
1: ஷர்ட் நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா? இருக்கா?
1: அலை ரொம்ப ஓரம் வாங்க.
0: ஓரமா வந்து
1: வந்துட்டேன்.
0: சாப்பிடல வாங்கி தரீங்களா? மந்த் இருக்குல்ல, ஜனவரி பிப்ரவரி மார்ச்
1: என்ன
0: பண்ண போறீங்க அப்படின்னா தலைக்கீது சொல்ல போறீங்க. ஓகேவா? தலைக்கீது அப்படின்னா டிசம்பர் அப்படி சொல்லிட்டு வர போறீங்க.
1: டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே மார்ச் பிப் ஜனவரி.
0: இந்த ஸ்கூல்ல குழந்தைங்களா படிச்சுட்டேன் டீச்சர் அடிச்சுலாம் தெரியுமா? அதே மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு ப்ராப்ளமா சொல்றீங்க. வெளியே உங்களை வந்து உங்க பார்த்த உடனே கேட்ட உடனே ரொம்ப

0: ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இவங்க கூட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. ஏன் சொல்ல கேட்கிற பழக்கம் உண்டா? கேப்பம் ப்ரோ. ஓகே சூப்பர், தொடர்ந்து கேளுங்க. நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டு ரொம்ப புதுவாய் நியூஸ் 2.8 இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
1: அலையோட விளையாடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கா. அஜய் அந்துவான் அங்கே நம்ம கூட வந்து கனெக்ட் ஆயிருக்காரு, ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் பேசணும் அப்படின்னா நம்மளோட எஃப்எம் ரெயின்போல உங்களோட வாய்ஸ் ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க ராக் பீச்ல போயிட்டு அஜய் அந்துவான கனெக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக ஸ்டார் திரைப்படத்தை இருந்து பாடல் வருது கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கேள்விகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஜாலியோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 5:35, 46 மணித்துளிகள்ல ஆர்ஜே அந்துவானோட நம்ம கால் கனெக்ட் பண்ண போறோம். அங்க
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அலையோடு விளையாடும் வச்சு ராக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கூட பேச அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட சேர்ந்து பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
2: ஹாய் ப்ரோ.
1: ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம். அவர் ஹாய் ப்ரோ, இவர் ஹலோ ப்ரோ. இதுல என்ன தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: கிஷோர் ப்ரோ.
1: கிஷோர். சார் ரொம்ப பேர் சந்தோஷ். சந்தோஷ் கிஷோர். ரெண்டு பேரும் எங்க இருந்து வருவீங்க? இன்னும் எங்க இருந்து வரீங்க?
2: ரெண்டு பேருமே வீட்டுல இருந்தாங்க.
1: எல்லாரும் வீட்டுல இருந்தா வருவாங்க. இந்த ஜோக்கெல்லாம் நாங்க வந்து குழந்தையே பாத்துட்டோம். நீங்க பேசுறது உங்க வீடு எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்கு? வீடு எங்க இருக்கா? ஏன் உங்க வீடு எங்க இருக்கு
2: சொல்லுங்க. ப்ரோ
1: நீங்க சார்? நினைக்கிறேன். காலேஜ் படிச்சிருக்கீங்க? ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்
2: தானா?
1: ஓகே. சரி, ஓகே. இப்ப இந்த நேரத்துல பீக் எதுக்காக வந்தீங்கன்னு
2: சும்மா ஃப்ரெண்ட் காலேஜ் வாடா வாஸ் போலாம்
1: சும்மா? சரி, நீங்க கூப்பிட்டீங்களா அவரை? அவரு கூப்பிட்டாரா?
2: அவர் தான் கூப்பிட்டு
1: அவர் தான் கூப்பிட்டு பார்த்தாலே தெரிஞ்சு அவரு தான் வந்து படிக்கிற பிள்ளைங்களா? அவர் படிக்கிற பிள்ளை மாரி இருக்காரு. நீங்க தான் அவர்
2: படிக்கிற பிள்ளைலாம் கேட்டு
1: அதான் உங்க வேலை. சரி, ஓகே. சரி, ஓகே, ஃபைன். சரி, ஓகே. சார், ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ராக் பீச்சஸ், நீதி பீச்சஸ், அது மாதிரி உங்களுக்கு எந்த பீச் வருது ரொம்ப பிடிக்கும்? மெரினா பீச். சார், உங்களுக்கு எந்த பீச் எதுக்காக உங்களுக்கு ராக் பீச் பிடிக்கும்? எதுனால பிடிக்கும்? பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். சார், நீங்க
2: நம்ம வந்து மெரினா பீச்ல போட்டோ ஷூட்ல
1: போட்டோ ஷூட் எடுப்பாரு, நிறைய கடை இருக்கும், அவரை ஏமாத்தி எதாவது வாங்கி சாப்பிடலாம். அதானே? அது சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க.
2: ஆமா.
1: சரி, என்னென்னலாம் வாங்கி கொடுத்தீங்க அவரை பீச்சு சொல்லுங்க.
2: பானிபூரி.
1: பானிபூரி. நீங்க என்ன அவருக்கு வாங்கி தருவீங்க? அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. அதானே?
2: அப்படிலாம்
1: கிடையாது. சொல்லுங்க.
2: ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவோம் ப்ரோ.
1: வாங்கி தருவோம் ப்ரோ. ஏமாத்திரம் ப்ரோ அவன் அப்படின்னு. சரி, ஓகே. ஓ, எத்தனை ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்க?

0: எவ்வளவு சாப்பிடறோம் வாங்கிட்டு
1: இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கிடைக்கல.
0: உண்மைதானா இது இல்ல பொய்யா?
1: வாங்கி
0: கொடுப்பாரு.
1: பாண்டி பீச்சுக்கு வர பிடிக்குமா, ஃபேமிலியா வர பிடிக்குமா, இல்ல தனியா வர பிடிக்குமா? ஒரு மூணு பாட்டு இந்த பாட்டு என் பிளேலிஸ்ட்ல மூணு பாட்டு இருக்கும் நான் கேட்பேன் அப்படின்னா என்னென்ன பாட்டு கேட்குறீங்க? பாண்டி பீச் ரிலேட்டடா, பீச் ரிலேட்டடா பீச் போறீங்க, மைண்ட் வந்து ரொம்ப சோகமா இருக்கு, எனக்கு ஒரு பாட்டு கேட்டா வந்து என் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், என்ன பாட்டு கேட்குறீங்க பாண்டி பீச் வந்து? பயங்கரமா இருக்கு, ரெண்டு லைன் சேர்த்து பாட்டு தருங்க.
0: அவர் தான் நல்லா ரொம்ப ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடல், அதாவது ஏதாவது ஒரு பாடல் அதே பாடலாம் சொல்லும்போது அப்ப கண்டிப்பா நிறைய பாட்டு பழைய பாட்டு பழைய பாட்டு பரவாயில்லப்பா, நீங்க வந்து கிட்டத்தட்ட பழைய பாடல்னா எனக்கு பழைய பாடல் ஏதாவது ஒரு பாடல் டக்குன்னு பயிற்சி வர பாடல் நிறைய பாட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மனமே மனமே சைட்ல இருந்து அம்மியும் கொடுக்குறேன், மனமே மனமே சொல்லிடாமா பயங்கரமான ஒரு இதுவா
1: இருக்கு.
0: நன்றிகள். சரி சார், ஓகே. இப்ப நீங்க வந்து பாண்டி பீச் பார்த்தா பாடல் இந்த மாதிரி பாடல் எல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க. யூஸ்வலா நீங்க வந்து இப்ப ராக் பீச், மெரினா பீச், டெர்னிட்டி பீச், நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, இதுல நீங்க என்ன வித்தியாசங்களை பாக்க?
2: இது வந்து வெறும் நமக்கு கல்லா இருக்கும், உட்காந்து நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: ஓகே, மெரினா போனீங்கன்னா?
2: மெரினா போனா அந்த ஒரு பீஸ்ஃபுல்லா
0: இருக்கு. அப்ப உங்களுக்கு ராக் பீச் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஹாலிவுட் விளையாடு அப்படின்ற ஒரு ஷோல சொல்லிட்டேன் இல்லையா, கேட்டீங்க இல்லையா, இப்ப திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னா இப்ப நான் வந்து சில பல மொக்கையான காமெடிஸ் எல்லாம், மொக்கையான ஜோக்ஸ் எல்லாம் கேட்டேன், அதுக்கு நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சில பல பெனால்டி கேம்ஸ் எல்லாம் கொடுப்பேன், நீங்க ரெண்டு பேரும் அந்த கேம்ஸ் விளையாடணும். ஓகேங்களா? ஜேசாலாம் விளையாடணும், தோத்தாலும் விளையாடணும், நம்ம வந்து விளையாடுறோம், ஆக மொத்தம் விளையாடுறோம். ஓகேங்களா? ரெடியா? ஃபர்ஸ்ட் உங்களை கேட்கவா அவரை கேட்கவா?
2: நண்பர்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம்.
0: சரி ஓகே, நண்பர் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மீன் பிடிக்குமா? மீனுக்கு பிடிக்காத ஒரு டே இருக்கு, எந்த டே இருக்குமா?
2: மீனுக்கு பிடிக்காத ஒரு டே பண்ணுமா?
0: உங்களுக்கு எந்த டே ரொம்ப பிடிக்கும்? மீனுக்கு பிடிக்காத டே ஃப்ரைடே, கரெக்டா? ஒரு கேள்வி கேட்போம், நெஞ்ச தொடுற ஒரு வார்த்தை
1: சொல்லுங்க. நெஞ்சு தொடுற வார்த்தை? வார்த்தையா?
0: நெஞ்சு தொடுற ஒரு வார்த்தையில ஒரு பொருள்
1: அப்படின்னு
0: நெஞ்சு தொட்டுட்டே உங்களை நான் அடிக்கிறேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்காரு சார், சாக்கு அடிக்கிற பூச்சி எந்த பூச்சி? சாக்கு அடிக்கிற
1: உலகத்திலேயே
0: இப்ப அடுத்தது உங்களோட கேள்வி கேக்குறேன்.

0: சினிமாக்கு போற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. சினிமாக்கு போனா ஹீரோல மட்டும் உட்கார கூடாதாங்க. ஒண்ணு தெரியாதா? இல்ல நீங்க நீங்க யோசிங்க, நீங்க தான் யோசிச்சு வச்சிருப்பீங்களா? என்னத்துக்கு சொல்லுங்க. நான் க்வெஸ்சன் கேட்க, சினிமாக்கு போறாங்க ஹீரோல மட்டும் உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்? முன்னாடி பீரோ இருக்குல்ல, சீன் மறைச்சிடும். சூப்பரா சூப்பரா,
1: பயங்கரம்
0: யோசிப்போம். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மறந்து கேட்டு கேக்குறேன், கடல் தண்ணியா உட்காருக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதனாலதான் உப்பா இருக்கு. யாரு கேக்கலாம்? அவரை கேக்கலாமா? உங்க கேக்கலாமா? யார வேணா கேளுங்க. ஆடாத அசையாத ஒரு பூச்சி. என்ன பூச்சி? ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், காய்கறி வந்து அருவாம இருக்க என்ன பண்ணணும்? இது நீங்க கண்டிப்பா
1: கேட்டிருக்கீங்க.
0: அவரு தெரியுமா?
1: அவரு தெரியாது.
0: தெரியாதா? நீங்க சொல்லிட்டு வாங்க. திருப்பு காட்டிட்டே இருக்கணுமா? திருப்பு காட்டிட்டே இருக்காங்க. ஒரு பெனால்டி கேம் விளையாட போறோம். என்ன அப்படின்னா, 1 2 3 அப்படின்ற கேம். 1 2 3 4 5 பையன் வரும்போது இந்த நம்பரை சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு பொருள் பேர் சொல்லணும். 6 7 8 9 10 10 வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாது? 10 சொல்லக்கூடாது. ரெண்டு பேர் நீங்க 1 சொல்லுங்க, 2 சொல்லணும். அது மாதிரி மாத்தி மாத்தி யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ரெடியா? விளையாடலாமா? எது வேணா சொல்லலாம். பஸ் காரு அது மாதிரி. ஓகே, ரெடி ரெடி ரெடி விளையாடுவோமா?
1: ரெடி ரெடி.
0: யாரு நீங்க தொடங்குறீங்களா? அவர் தொடங்க.
1: 3 4 பஸ், 6 7 8 9 பஸ், 11 12
0: கரெக்டா 14
1: பஸ்,
0: 16 இல்ல 6 பஸ்க்கு அப்புறம் உடனே கதையை காட்டு. 16 out MBA okay 17 18 19 21 22 23 24 25 25 25

0: பாய்சன் கொடுப்பீங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு? கோழி என்ன போடும்?
1: லட்டு.
0: தென்னை மரத்தில் என்ன இருக்கும்?
1: மாங்கா.
0: ஆஃபீஸ் போட என்ன பண்ணுவீங்க?
1: தூங்குவேன்.
0: கிணத்துல என்ன இருக்கும்?
1: ஜூஸ் இருக்கும்.
0: சூப்பர், பரவாயில்லையே. டிரைவர் என்ன பண்ணுவார்?
1: டான்ஸ் ஆடுவார்.
0: டான்ஸ் ஆடுவார். நீங்கள் போகிற ஃபஸ்ட்டு டிரைவர் டான்ஸ் ஆடுவார் நினைக்கிறேன். ஓகே, ஏடிஎம் போட என்ன பண்ணுவீங்க? மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு முடிச்சுட்டீங்க அதானே? சரி ஓகே. எனிவே சார், ரெண்டு பேரும் வந்து கேட்டவனவே ரொம்ப எப்பயுமே இப்படியே ஜாலியாவே இருங்க. ஓகேவா? இருங்க இருங்க, நல்லதுதான். பட் பரவாயில்ல, சூப்பர். கேட்டவன் தேங்க்யூ, தேங்க்யூ சார். கேட்ட உடனே ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசுறதுக்கும் நாங்க கேட்டு கேட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியா இருந்து பதில் சொன்னதுக்கும் மிக்க நன்றி. நேர்களை நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 2.8.
2: தேங்க்யூ அந்துவான். சோ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் நம்ம தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
4: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: அலையோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 5:55 ஆயிட்டு இருக்கு. பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட ஆச்சே அந்துவான் ராக் பீஸ்ல இருந்து வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராங் பீச் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பேசின எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம கூட பேச அடுத்த இன்னொருத்தவங்க நினைந்திருக்காங்க. வாங்க அவங்க வணக்கம். வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. வணக்கமே பயங்கரமா சமஜோஷா இருக்கீங்க. உங்க பேர் பரஸ்பர் எங்க இருந்து வரீங்க?
2: கதிர்காமம்
1: ஒரு தனி அலாதி தெரியும் தான். ஓகே ஃபைன். நீங்க ராக் பீச் சொல்லும் போது உங்க மூஞ்சில வந்து 1000 வாட்ஸ் பல்ப் ஏரியா எங்களால பார்க்க முடிஞ்சது. சரி ஓகே சார், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ராக் பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: அப்புறம்

0: வேற என்ன ப்ரோ? வேற நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு
1: சொல்லுங்க. வாக்கிங்
0: ஓகே ஃபைன் சூப்பர். வாக்கிங் போயிருந்தாலே பீச் கே வந்து வந்துருக்கோம். ஓகே சரி ஓகே சார். நான் வந்து எப்பவும் ரெயின்போல இருந்து வரேன், அழகு விளையாடுறதுங்க நிகழ்ச்சியில இந்த பீச் கேர் வந்து இருக்கும் போது இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கும். ரொம்ப முக்கியமான ஜோக்ஸ் தான், அந்த முக்கியமான சில கேள்விகள் எல்லாம் கேட்கும். நீங்க அதுக்கு வந்து முக்கியமான பதில்கள் சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க அந்த கேள்விகளை தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் நம்ம சில கேம்ஸ் விளையாட போறோம். சரிங்களா? ரைட்டிங்க ஓகேங்களா? விளையாடுவோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, மீன் பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப? பீச்ல பீச் தானே ஒரு பிஸ்ட் இல்லையா? சரி ஓகே. பீச் மீனுக்கு வந்து பிடிக்காத ஒரு டே இருக்கு, உங்களுக்கு எந்த டே பிடிக்காது?
1: எனக்கு
0: சண்டே வாங்கிதான், சண்டே தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. அது மாதிரி மீனுக்கு பிடிக்காத ஒரு டே இருக்கு, எந்த டே? ஏன்னா வந்து அவங்க பட்டத்து ராணி, சூப்பர். அடுத்த கேள்வி போயிடுவோமா? ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சியை தொட்ட உடனே சாப்பிடுறோம், அதெல்லாம் எந்த பூச்சி? சூப்பர் கரெக்டா சொல்லுங்க. பயங்கரம் சரி, மின்மினி பூச்சி வந்து தொட்ட உடனே மின்மினி பூச்சி, ஏன்னா அதுல வந்து மின்மினி இருக்குல்ல, அதனால. அடுத்த கேள்வி போவோமா? சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லயும் ஒரு வார்த்தை தமிழ்லயும் சொல்லணும். இதுதான் இந்த கேம். ஓகேங்களா? ரெடியா? விளையாடுறீங்களா? ஓகே ரெடி, ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி
1: ஒன்பது
0: இரண்டு இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
2: தேங்க்யூ அந்துவான். சோ நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: கரெக்டா சொன்னாங்க. நிறைய பேர் நம்ம கொடுத்த ஸ்போர்ட்டிவான கேம்ஸ் கூட ஸ்போர்ட்டிவா எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. நேர்களை நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ பொதுவாக யோசிச்ச இரண்டு கொள்கையத்துடன் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னொரு அலையோடு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே அந்த்வான்.
1: தேங்க்யூ அந்த்வான். உங்களுக்காக நிறைவாக பாடல் வரது கேட்கலாமாங்க, காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, நம்ம அலையோட விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலா நம்ம வந்து ஆர்ஜே அந்துவான் ராக் பீச் வந்து நமக்கு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம்.
1: அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பாண்டி ராக் பீச்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட, தனியா வந்தவங்க கூட, விசிட்டர்ஸ் கூட, சும்மா போர் அடிக்குது அப்படின்னு பீச் பண்ணவங்க கூட எல்லாம் செம ஜாலியா ஃபன் பண்ணோம். நம்ம கேட்ட கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே நிறைய பேர்

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
4: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
6: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
7: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு, எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
8: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
9: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
8: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா 2026 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா 2026 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா கடந்த வியாழக்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா 2026 கடுமையான தண்டனைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் விரைவு நீதிமன்றங்களை நிறுவுவதன் மூலமும் பொது தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை, நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சட்டம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் குற்றவாளிகளுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் போன்ற கடுமையான தண்டனைகள் உள்ளிட்ட பல முக்கிய விதிகளை கொண்டுள்ளது. வழக்குகளை விரைவாக முடிப்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு மாநில அரசும் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகமும் அன்றாட விசாரணைகளுக்காக சிறப்பு விரைவு

0: நீதிமன்றங்களை நிறுவ வேண்டும் என இந்த சட்டம் வலியுறுத்துகிறது.
1: நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆம் ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக கூறினார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். இன்று தொடங்கப்பட்ட இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அமைப்புகள், பயோமெட்ரிக் செயலாக்கம் உள்ளிட்ட நவீன வசதிகள் இதில் உள்ளன. இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் உரை குறித்த கூடுதல் தகவல்கள்.
0: ஆந்திர பிரதேசம் அதிவேகமாக முன்னேறி வருவதாகவும், பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டின் மூலம் ஸ்வர்ண ஆந்திரா மற்றும் விக்ஷித் பாரத் ஆகிய தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் தெரிவித்தார். மேலும் புதிய விமான நிலையத்தை ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சிக்கான ஓடுபாதை என்றும், மாநில இளைஞர்களின் கனவுகளுக்கான ஒரு ஏவுதளம் என்றும் திரு மோடி வர்ணித்தார். இந்த விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும், இந்த பெயர் வருங்கால சந்ததியினருக்கு தேசபக்தி மற்றும் பொது சேவை உணர்வை ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு மற்றும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கே ராமமோகன் நாயுடு ஆகியோர் இந்த விமான நிலையத்தின் முக்கிய அம்சங்களை பிரதமரிடம் எடுத்துரைத்தனர்.
1: மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக நேற்று புனே சென்றுள்ளார். அங்கு இன்று நடைபெற்ற விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு லோக்மானிய திலக் நினைவு தேசிய விருதை வழங்கினார். இந்த நாள் சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலக்கின் நினைவு நாளையும், சமூக சீர்திருத்தவாதி லோஷாகீர் அன்னபாபு சாதேவின் பிறந்த நாளையும் குறிக்கிறது. இந்த நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் மகாராஷ்டிரா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து திரு அமித்ஷா அன்னபாபு சாதேவின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தொன்மையான தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும், இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீரர் வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். அரையிறுதிப் போட்டியில் நேற்று பதக்கங்கள் வென்ற இந்த 10 வீரர்களின் மூலம் வெள்ளிப்பதக்கங்கள் நமக்கு உறுதியாகி உள்ளன. அதேவேளையில் நடப்பு காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பான விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் டெகாத்லான் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தடகள வீரர் தேஜஸ்வின் சங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்தியா நேற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஜூடோவில் 2 வரலாற்று சிறப்புமிக்க தங்கப் பதக்கங்களை வென்றதுடன் ஆடவர் ஈட்டி எறிதலில் மறக்க முடியாத இரட்டை மேடை வெற்றியை பதிவு செய்து டெகாத்லானில் முதல் முறையாக வெண்கலப் பதக்கத்தை வென்றது. மேலும் தடகள போட்டிகளில் ஒலிம்பிக் சாம்பியனான நீரஜ் சோப்ரா ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் விக்ஷித் பாரத் சங்கப் அபியான் திட்டத்திற்கான

நஷா முக்தி யுவ திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். இந்த தொடக்க விழா போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் தொடக்கத்தை குறிக்கும். நாடு முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். மை பாரத் தன்னார்வலர்கள், மை பாரத் தேசிய சேவை திட்ட தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழில் சங்கங்களின் இளைஞர் பிரிவுகள் மற்றும் 125-க்கும் மேற்பட்ட கூட்டாளர் ஆன்மீக அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் காணொளி வாயிலாக இணைகின்றனர். இந்த பிரச்சாரத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் விளையாட்டுப் போட்டிகள், நடைபயணங்கள், தியான அமர்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், தெரு நாடகங்கள், கலந்துரையாடல் மன்றங்கள், கலை போட்டிகள் மற்றும் சமூக ஈடுபாட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவை அடங்கும். இளைஞர்களை போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து விலகி இருக்க ஊக்குவிப்பதும் தங்கள் சமூகங்களில் நேர்மறையான சமூக மாற்றத்திற்கான தூதுவர்களாக மாற அவர்களை ஊக்கப்படுத்துவதும் இந்த முயற்சியின் நோக்கமாகும். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 15.4% அதிகம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வருவாய் 144,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும் இது 10.1% அதிகம் என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா 2026 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 6:22. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாடலும் கேட்கணும் அப்படின்னா உடனடியாக

0: போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2275330 வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூட்டியும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் முதலாவதாக விருப்பாளர் கேட்க வந்திருக்கும் நேர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து விருமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்காங்க மேம்.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு தர்மா படத்துல இருந்து செம்பருத்தி பூவுக்கு அந்த பாட்டு வேணும் மேம்.
0: ஓகே, கட்டாயம் வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி மேம். நன்றி.

0: நேயர்களே, சைமாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பானது யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யார்
1: சார்? காரைக்கால் ராமலிங்கம் மேடம்.
0: ராமலிங்கம் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் காதல் கவிதை. பாடல் ஆளான நான் முதலாம்.
0: சூப்பர், வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: டைம் வழங்கலாம். நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம். பை.
0: தேங்க்யூ.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார், எங்க இருந்து சொல்லிட்டு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ரம்மி இது திரைப்படத்தின் பெயர். இதுலேருந்து கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் மேம். அதனால தான் இந்த பாடல் செலக்ட் பண்ணிருக்கிறேன். குடுக்கறீங்களா?

0: மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பாடல் திருமதி பழனிசாமி, பாடல் வந்து நடு சாமத்திரி சாம்பந்தி பூ தாளமைக்கு அந்த பாடல்.
0: ஓகே, வழங்கலாம். நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நீங்களும் உங்களோட விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்ன
4: பாடல் வேணும்?
3: மானசன் படத்துல இருந்து ராசா ராசா வச்சிருக்கேன்.
4: நன்றி சார்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கணாயிரு FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
0: மனம் விரும்புதே நேரம் 6:51 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யாரு, எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சோனி அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: அன்பார்ந்த வணக்கம் சார். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து மௌன கீதங்கள், பாடல் வந்து தாடி தாடி.
0: ஓகே, வழங்கலாம். நன்றி சார்.
2: ஆமா, பிள்ளை வந்து அப்பா கிட்ட கேள்வி கேக்குது, அப்பா வந்து சொல்றாரு.
0: ஓகே ஓகே, வாங்கிடலாம் சார். தேங்க்யூ.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
3: கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: மனம் விரும்புது நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்க இருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: ஜாதி கேட்ட மோடிக்காக ஒரு பாடல் தங்கள் விருப்பமே. என்ன விருப்பமாய்? நேரமில்லை. நன்றி
1: நன்றி சார்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 54 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை பிரீத்தி பவாருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், இது மறக்க முடியாத சாதனை என்றும், அவரது நிதானம், துல்லியம் மற்றும் அசாதாரண திறமைக்கு ஒரு சான்றாகும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையமான விவேக ஸ்மரகத்தை திறந்து வைத்தார். 1892 சுவாமி விவேகானந்தர் மைசூருக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை நினைவுகூரும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மாவை உண்மையாகவே பிரதிபலித்தார் என்று கூறினார். நாட்டின் இளைஞர்களே உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கின்றனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு லோக்மானிய திலக் நினைவு தேசிய விருதை வழங்கினார். இந்த நாள் சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலக்கின் நினைவு நாளையும் சமூக சீர்திருத்தவாதி லோஷாகீர் அன்னபாபு சாத்தேவின் பிறந்த நாளையும் குறிக்கிறது. உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீரர் வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
8: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
10: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
11: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: மனம் விரும்புதே. நேரம் 7:04 நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் என்ன பாடல் கேட்கிறாங்க பாக்கலாம். ஹலோ, வணக்கம் சார்.
12: வணக்கம் மேடம்.
0: யாரு இங்கிருந்து பேசுறீங்க சார்?

0: திருவண்ணாமலையிலும் தட்சிணாமூர்த்தி.
1: என்ன பாடல் வேணும் சார்?
0: ஜே ஜே பட்டன் காதல் மழையின்னு ஒரு அருமையான பாடல் பாடல். ஒரு சின்ன விளக்கம். என் கருவியில் முழு நிலவாய் பூந்தவளே, தன் பார்வையிலே கலையழகில் நிறைந்தவளே, கலையழகின் உனை தேடி கண்மூடினேன், எங்கும் காணாமல் மனம் நோக தினம் மாறினேன். காதல் மழையை காதல் மழையை எங்கே விழுந்தாயோ.
1: சூப்பர் சூப்பர், வாங்கிடலாம்.
0: நன்றி மேடம்.
1: நீங்களும் உங்களோட விருப்பாடல் இந்த நிகழ்ச்சியில கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியது.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: அடுத்ததே ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
1: இளமாங்கம் முருகன் படம் வந்து ஜீன்ஸ் பூக்களை வளர்ந்திருக்குமா?
0: ஓகே சார்,
1: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
0: நேர்களே, உங்களோட விருப்பப்பாலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுனா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2275330. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களோட விருப்பப்பாலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

0: நேர்களே, சாய்பாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மனமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
2: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள். 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றத வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
1: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை, எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை

0: தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மெக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாற

0: ஆண் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே, நேரம் 7:25. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்தன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்வது யாரு?
2: இதிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க கலைவாணி, என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து வானத்தை போல காதல் வெண்ணிலா கையில் பெருமாள் மேம்.
1: பாட்டாவே படிச்சிட்டீங்களா? ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
1: நேர்களே, நீங்களும் உங்களோட விருப்பப்பாளன் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2275232 வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூட்டியையும் சேர்த்து டெல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 7:30 நிமிடத்துல மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பவாள் கேட்க வந்திருக்கோம். நேர் யாருங்கிறது பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படிங்க?
2: நலமா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பர்வீன், திருநெல்வேலி.
2: சொல்லுங்க பர்வீன், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து இன்று நீ நாள் நான் பாடல் வந்து
2: அது ப்ளே பண்ணி போடு. ஓகே, வாங்கலாம். நன்றி பர்வீன்.
3: தேங்க்யூ மா.
2: தேங்க்யூ.

விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்பாடலும் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2275230.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: ஏழு மணி 42 நிமிடத்துல
2: மனமிருமதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனமிருமதே நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாலும் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275233 வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூட்டியையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாளம் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230.

0: 7:49 மனம் விரும்புது நிகழ்ச்சியை தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன, புதுப்பேட்டில இருந்து ராஜா.
0: ராஜா சார், என்ன பாடல் வேணும்?
1: சங்கர் குரு படத்துல இருந்து டாக்கி சட்டை போட்டம் வச்சான்.
0: ஓகே, கட்டாயம் பண்ணிக்கலாம் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: முதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா வந்து ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாங்க வரையூர்ல இருந்து கங்காதரம் பேசுறோம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: ஆவாரம் மூன்று திரைப்படல இருந்து அடுக்குமல்லி எடுத்து வச்ச மாதம்.
0: ஓகே, கட்டாயம் வழங்கிடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேம்.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம், ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் விளையாட்டு லட்சியங்களை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான 57 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை ஜெய்ஸ்மின் லம்போரியாவுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மைசூரில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை திறந்து வைத்து அவரது சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் அவர் தியானத்தில் அமர்ந்து பின்னர் ஸ்மரகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்டார். இந்நிகழ்வில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் மற்றும் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தாஜி மகாராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங் இன்று விமானப்படை துணைத் தளபதியாக பொறுப்பேற்றார். இந்நிகழ்வின் போது அவர் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தேச சேவைக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங் இந்திய விமானப்படையில் முக்கிய செயல்பாட்டு கட்டளை மற்றும் பணியாளர் பதவிகளை வகித்துள்ளார். அவரது சிறப்பான சேவையை பாராட்டி ஏர் மார்ஷலுக்கு ஜனவரி 2011 வாயுசேனா பதக்கமும் ஜனவரி 2021 அதிவிசிஷ்ட சேவா பதக்கமும் வழங்கப்பட்டன. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு புனேயில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 லோக்மானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டது. லோக்மானிய பாலகங்காதர திலக்கின் 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவ்விருதினை வழங்கினார். கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
4: என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
6: டெய்லி காலையில 10 மணிக்கு

ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு இரவு வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 சங்கீத வானிலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:16. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

9:22 சங்கீத வானிலை நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8. தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 9:40 தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: நேர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு திஸ் ஷோ தேன் சிந்துதே வானம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:31. தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து. முதல்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சி. வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாபர் அலி தரும் தகவல்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 காமன்வெல்த் போட்டி 2000

0: 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 8:55 சைபாலின் என்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 4. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. லாபம் தரும் சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்த விருத்தாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையினை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்களின் உரை. நகர்ப்புற கோழி வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவர் டாக்டர் பி டி சித்ரா அவர்களின் உரை. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். மேலும் காலை 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 10:58 12 மணி 1 மணி இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். இனி 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. நாமகிரிபேட்டை கே கிருஷ்ணன் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். ஹரித்வாரமங்கலம் ஏ பழனிவேல் மற்றும் திருவாலப்புத்தூர் டி கே கலியமூர்த்தி ஆகியோர் தவிலிசை. 10:02 முதல் 10:58 வரை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருநான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளதரங்கம் ஏ எஸ் ராஜா மற்றும் சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர் தமிழில் வழங்கியிருப்பது தாளம் திஸ்திர திரிபுலை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4 மணிக்கு நாடகம் ஆரா நாடகம். 5 மணிக்கு கனிந்த வாழ்வு. 5:30 சிறுவர் பூங்கா. 6 மணிக்கு திரையிசை. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Ashish P. Abraham. Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports and called upon them to contribute in the areas of cleanliness drive, conservation of water and natural resources and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekananda Cultural Youth Centre, Viveka Smarak, in Mysore today. The Prime Minister emphasized that Swami Vivekananda's vision was to mentor our youth and empower them to work for nation building. Mr. Modi further said, the capabilities of our youth has transformed India into the second largest mobile phone market. New strides are being made in semiconductor manufacturing, innovations and in private sector space missions. Moreover, Mr. Modi underscored the progress achieved in the last 12 years in the field of education by establishing new universities and colleges, including ITIs, IIMs, IITs, AIIMS, and increasing medical seats as well. Earlier in the day, Prime Minister Modi launched Develop